வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசகா மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் முதல் நாள், 2026 வருடம் மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. குரல் அமுதம்.

0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் துறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும். குறள் எண் 833 அதிகாரம் பேதைமை.
1: நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில்.
0: பழிக்கு வெட்கப்படாமை, சிந்தித்து செயல்படாமை, அன்பின்மை, காக்கும் துறமின்மை, இவை அறிவில்லாதவர் செயலாகும்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை

நாட்டின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷூ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்யக்கூடிய விஷயங்கள்ல தெளிவும் நிதானமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா எப்பேற்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் சாதிச்சு மீண்டும் வழியில் வர முடியுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பக்தி நிறம் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

அந்த முடிவுக்கு அவர் வரவே அந்த பெண்ணுடைய தந்தையான அந்த வியாபாரி ஊரில் இருக்கக்கூடிய தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அந்த வாலிபருக்கு தான் தன்னுடைய மகளை கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பயங்கர ஆரவாரத்தோட பயங்கர ஆர்வத்தோடு சேர்த்து அந்த போட்டியில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போட்டி நடக்கக்கூடிய நாளன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக பங்கேற்கலாம். திறமை வாய்ந்த, உடல் வலுவான, ரொம்ப புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோருமே பங்கு பெறலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இளைஞர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு இந்த நிகழ்வில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வியாபாரி திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெண்ணுக்கு நிறைய விஷயங்களும் சலுகைகளாக செய்கிறதாகவும் சொல்கிறார். என்னெல்லாம் சொல்கிறார், எப்படி இளைஞர்கள் எல்லாம் பங்கு பெறுறாங்க, என்ன நடக்குது, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:07 ஆயிட்டிருக்க வரையில பக்தி நிறம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். ஒரு பெரிய வியாபாரிக்கு ஒரு பெண் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கும் திருமண வயசு வந்துருச்சு. சரி, பெண்ணுக்கு எப்படியும் திருமணம் செஞ்சு வைக்கணும் இல்லையா,

ஆக்கிக்கிறதன் மூலியமா தன்னுடைய வாழ்வு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நிறைய கணக்குகள் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் வந்தாங்க. அதுல சிலர் பெண் கிடைக்குது கிடைக்கல அது அடுத்த விஷயம், போட்டியில் பங்கேற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நாம தானே இதை கொண்டாடணும், நாம தானே இதை முன்னெடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போகிற இளைஞர்களில் ஒரு ஒருத்தரும் தன்னுடைய திறமையை காண்பிக்கணுங்கிறதுக்காக, தன் ஓவியன் வரையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓவியராகவும், இன்னொரு புறம் பாடல்கள் பாடக்கூடிய புலவர்களாகவும், இன்னொரு புறம் நடனம் இல்லாமல் ஆடக்கூடிய நடன கலைஞர்கள், அப்படி தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களோடு புறப்பட்டு செல்கிறாங்க. போட்டின்னு சொல்லிட்டாங்க, வாழ்வீச்சு ஏதாவது வச்சுட்டா என்ன செய்யறது, வாழையும் கையில் எடுப்போம். அப்படி தனக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ, தனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அத்தனையும் காமிக்கணுங்கிறதுக்காக புறப்பட்டு போகிறாங்க. போகிற இடத்துல அந்த முதலாளி வைக்கக்கூடிய போட்டி என்ன போட்டியாக இருக்குது, இவங்க கொண்டு போகிற இந்த இத்தனை விஷயங்களும் அங்கே பயன்படுதா, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:14 நிமிடம் ஆயிட்டிருக்க வெளியில பக்தி நிறம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். அந்த முதலாளி தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக இளைஞர்களுக்கு போட்டிகள் வைக்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய முறை அதுதானே, நம்ம அந்த முறைப்படி தான் திருமணம் தன்னுடைய மகளுக்காக பண்ணணும். அதை தாண்டி இந்த பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடைபெறணுங்கிற ஆசையும் அவருக்குள்ள இருந்தது. அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பங்கும் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. பங்கு பெறதுக்காக ஒரு ஒருத்தரும் தன்னுடைய தனித்திறமையை எப்படியாவது வெளிப்படுத்தணும். ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளியுடைய மகள் அப்படிங்கும் பொழுது பேரழகிலும் சரி பெரும் ஞானத்திலும் சரி அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளை தன்னுடைய துணை

6:23 ஆயிற்றுக்க வெளியில பக்தி நிறம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். முதலாளியுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தின அந்த போட்டியில் நிறைய இளைஞர்கள் எல்லாருமே பங்கு பெறுறாங்க. அவங்க ஒரு ஒருத்தரும் தன்னுடைய தனித்திறமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயங்களுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த முதலாளி ஒரு பெரிய நீச்சல் குளத்தில் வந்த அத்தனை இளைஞர்களையும் இளைஞர் பட்டாளங்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் விட்டுறாரு. கொண்டு போய் எல்லாரையும் விட்டுட்டு, இது மிகப்பெரிய நீச்சல் குளமாக இருக்குது, இந்த குளத்தில் இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு நீங்கள் எல்லோரும் நீந்தி வாங்க, யாரும் முன்னாடி நீந்தி வராங்களோ அவங்களுக்கு தான் வெற்றியாளர் அப்படிங்கிற வாகை சூடப்படும், அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை திருமணமும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் பயங்கர ஆரவாரமாக அவர் சொல்லி முடித்ததுமே அந்த வினாடியே அந்த நீச்சலுக்கு வந்து எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. உடனடியாக எல்லாரும் அந்த நீச்சல் குளத்தில் குதிக்கிறாங்க. ரொம்ப விரைவாக இளைஞர்கள் எல்லாருமே நீச்சல் அடிக்க தயாராகி அந்த மனிதன் சொன்ன அந்த பரிசு பொருளை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஒரு ஒருத்தரும் அந்த நீச்சல் குளத்தில் குதிக்கிறாங்க. வேகமாக நீந்தவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் நம்ம தான் முன்னாடி வருவோம், நாம் தான் வெற்றி பெறுவோங்கிற ஆர்வத்தோடு ஒரு ஒருத்தரும் அந்த போட்டியில் பங்கேற்றுட்ருக்காங்க. இந்த முதலாளி இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு கிளம்பி போயிடுறார். போகிற இடத்துல என்ன செய்கிறார், யார் வெற்றி பெறுறா, நிஜமாலுமே பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறாரா, என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், அது பக்தி நேரம்.

6:28 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். முதலாளியுடைய போட்டிக்காக தயாராகி இளைஞர்கள் எல்லாரும் நீச்சல் குளத்தில் குதித்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு முயன்றுட்டு இருக்காங்க. அதற்கிடையில் அந்த முதலாளி அந்த பெண்ணுடைய அப்பா சொல்கிறாரு, எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கு இன்னொரு இன்பமான செய்தியும் நான் தரப்போகிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்று என்னுடைய மகளை திருமணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு $10 மில்லியன் பணமும் நீங்கள் வசிக்கிறதுக்கு தனியான ஒரு பங்களாவும் கூடவே தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது காதுகளில் விழுவிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அவங்க எல்லாரும் நீச்சல் குளத்தில் நீந்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிடுறார். கால்வாசி தூரம் வந்தாச்சு, இன்னும் முக்கால்வாசி தூரம் தானே, கண்டிப்பாக கடந்துருவோன்னு ஒரு ஒரு இளைஞர்களும் போட்டி போடுறாங்க. அவங்க போட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் மேலிருந்து ஒரு விமானத்திலிருந்து நிறைய முதலைகளை அந்த குளத்துக்குள்ளே விட்டுடுறாங்க. போட்டின்னு சொன்னாங்க, ரொம்ப சுலபமான போட்டியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பங்கேற்றாங்க. ஆனால் இப்போ என்ன திடீர்னு முதலையெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போடுறாங்களே, எப்படி இருக்கும் அந்த மனநிலை, என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். என்னுடைய வருங்கால மருமகனை இந்த நீச்சல் குளத்தில் மறுக்கரையில் சந்திக்கிறேன்னு அந்த பெண்ணுடைய அப்பா சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போக, மொத்த இளைஞர்களும் இன்னும் இன்பமாகவும் வேகமாகவும் நீச்சல் குளத்தில் தண்ணீரில் இறங்கி நீச்சலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த நீச்சலை தொடர்ந்துட்டுருக்கிற வெளியில் யாரும் எதிர்பாராத விதமாக நீச்சல் குளத்துக்கு நேரம் மேலே பறந்து வந்த ஒரு ஹெலிகாப்டர், ஒரு விமானம், நிறைய முதலைகளை அந்த குளத்தில் கொட்டிட்டு வச்சு. ரொம்ப சுலபமான ஒரு போட்டியாக இருக்குது, நம்ம எந்ததோ பண்ணணும் இதில் வெற்றி பெற அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இவ்வளவு சுலபமான ஒரு போட்டி தானே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற பேரா இன்பத்தில் எல்லாரும் இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏமாற்றத்தோடு மறுபடியும் தன்னுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மனிதரை நோக்கி போனாங்க. அவ்வளவு பயம், அத்தனை முதலைகளை கொண்டு வந்து கொட்டி வச்சிட்டியப்பா, சுலபமான ஒரு போட்டியாக இருக்கும்னு நினச்சோம். நீச்சல் அடிக்கிறதுங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம், அது இவ்வளோ பெரிய குள்ளத்தில், அதில் நீ முதலையை வேற கொண்டு வந்து கொட்டிட்ட அப்படின்னா எங்கள் உயிருக்கு யார் உத்தரவாதம் தர்றது அப்படின்னு அவ்வளோ ஒரு பயம். இளைஞர்கள் எல்லாரும் அந்த பெண்ணுடைய அப்பாவை நோக்கி போகிறாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, அத்தனை கோபத்தில் போகிறாங்க, எவ்வளோ பெரிய ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டார் இந்த நபர் அப்படின்னு. என்ன நடக்குது அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது பக்தி நேரம்.

6:39 ஆயிற்றுக்கு வெளியில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். எல்லா இளைஞர்களும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய தந்தை கிட்ட சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. ஏன் இப்படி ஒரு போட்டியை வச்சிங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, எங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த போட்டியில் நிச்சயமாக யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு பயங்கரமாக சண்டை. அவங்க சண்டை போடுற அதே வேளையில் ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதிக்கிற மாதிரியான சத்தம். அத்தனை பேரும் தகச்சு போயிட்டாங்க. இவ்வளோ முதலைகளுக்கு மத்தியில் ஒருத்தன் போகிறானா, யாரு, அவனை பார்த்தே ஆகணுமேனு அவ்வளோ ஆச்சரியம். அவன் அவ்வளோ திறமையாக எல்லா முதலைகளையும் கடந்து கடந்து கடந்து தன்னை பாதுகாத்து பத்திரமாக கரையை வந்து சேர்றான். அந்த பெண்ணுடைய தந்தையான முதலாளிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு திறமையான மனிதரா, நான் எதிர்பார்க்க

இல்லையே. சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த பரிசுகளை தாண்டி இன்னும் நிறைய உனக்கு நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். எனக்கு உன பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த நீச்சல் குளத்தில் இறங்கினவரோ கண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு அவருக்கும். அவர் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரவே இல்லை. நீ வெளியில் வந்துட்ட, கரையை சேர்ந்துட்ட, பயப்படாத, பாரு நீ எவ்வளோ அழகாக இத்தனை முதலைகளை கடந்து வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சொல்லுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. கேளு, எப்படி ஒரு போட்டியை வச்சாங்கல்ல, நாங்களாம் பயந்துட்டோம். நீ ரொம்ப தைரியமாக போயிட்டு இதில் வெற்றி பெற்றிருக்கல, உனக்கு என்ன வேணும்னு கேளு கேளுன்னு எல்லாரும் ஆரவாரம் பண்ணுறாங்க. அந்த இளைஞன் அந்த மிரட்சியிலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சு வெளியில் வந்து, நீங்கள் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல யார் என்ன இந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி எதுக்கு இங்கே தள்ளி விட்டாங்க அப்படின்னு கேட்க அந்த இடமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க போட்ட முதலைகள் அத்தனையும் ரப்பர் முதலைகள் தான். பாருங்களேன், நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அந்த இளைஞன் முதலைக்கு காவு கொடுக்கணும்னு நினச்சி ஒருத்தங்க தண்ணிக்குள்ளே தள்ளிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவன் வெறுமனே நின்றுடல, அந்த பயத்தோடையுமே கூட என்னால் வெளியில் மீண்டு வர முடியும்னு ரொம்ப திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இருந்தது. தனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுன்னாலே நமக்கு

வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கையும் அடைய முடியும் இல்லையா? இந்த விஷயத்தோடு இன்னைக்கு நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு

0: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர்

0: அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள போகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கற்பக விருட்சமாம் தென்னை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தென்னையின் அனைத்து பாகங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்படும். வீண் என்று எதையும் நாம் தூக்கி போட வேண்டியதில்லை. ஆனால் தேங்காய்க்காகவும் தேங்காய் எண்ணெய்க்காகவும் தான் நாம் தென்னையை பயிரிடுறோம். இளநீருக்காக சாகுபடி செய்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க. சுமார் 4500 ஆண்டுகளாக விவசாயிகளால் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. வெப்பமண்டல பயிர், தண்ணீர் தேவை அதிகம் உள்ள மரப்பயிர், எண்ணெய் வித்து பயிர், அதிக சத்துக்களுடையது தேங்காய். கொழுப்புச்சத்து, புரதம், தாது உப்புக்கள், வைட்டமின் பி, மேங்கனீஸ், தாமிரம், இரும்பு, செலீனியம் போன்றவை தேங்காயிலிருந்து நமக்கு கிடைக்கும். போகனையா, தென்னை மரத்தை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அதிகம் தேங்காய் உட்கொள்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் அவ்வளவா வர்றதில்லையா. நார்ச்சத்து, கொழுப்பு அதிகமுடைய தேங்காய் நிறைய உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்குமா? இது பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க. தேங்காயில் இருக்கும் பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமது உடம்பில் உள்ள செல்களை பத்திரமா பாதுகாக்குதான். அப்புறம் தேங்காயை எந்த உணவு பொருளோடும் நீங்கள் எளிதாக சேர்க்க முடியும். தேங்காய் பூ தூளை கோதுமை மாவுக்கு இணையாக பயன்படுத்துவாங்க. எல்லா விதமான உணவு வகைகள்லையும் அது இனிப்பாக இருக்கலாம், காரமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இதை கலக்க முடியும். இவ்வளவு நன்மைகள். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இன்னொரு சிரமம், அதாவது அதிகமான அளவு தேங்காய் உட்கொள்வதால் அதிக சக்தி, கலோரி கிடைக்கும். அதிகம் உட்கொள்ள உடல் எடை அதிகரிக்குங்கிறாங்க. எதையும் அளவறிந்து பயன்படுத்தணும். சிலருக்கு தேங்காய்னா ஒருவித வெறுப்பு, அலர்ஜி கூட ஏற்படும். அதுக்காக தான் எவ்வளவு தேவை என்பதை அறிந்து உட்கொள்றது நல்லதுங்கிறாங்க. ஆனால் போகனையா, எப்படி பார்த்தாலும் தேங்காய் என்பது இயற்கையின் வரம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முழு முதற் உணவு. தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவும் கிடையாது. தாய்ப்பால் குடிப்பதால் குழந்தைக்கு சத்துக்கள் மட்டுமா கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. அதுதான் இதில் கவனம்.

0: கவனிக்க வேண்டியது, நாம் குடித்த தாய்ப்பால் நமது இறப்பு வரை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பொருட்கள் தேங்காய்ப்பால்லையும் இருக்கிறதா ஓர் ஆய்வு தெரிவிக்குது. குழந்தைகள் முதல் வயசுல பெரியவங்க வரை எல்லாருக்கும் தேங்காய்ப்பால் கொடுக்கலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி பெற தேங்காய்ப்பால் குடிப்போம். தேவையான அளவு தேங்காயை நமது அன்றாட உணவுல சேர்த்துக்குவோம். தன்னை சாகுபடி செய்த விவசாயியை சாகும்படி செய்யாது தென்னை தேங்காய். நல்லது செய்யலனாலும் அல்லது செய்யாது கற்பக விருட்சம் தென்னை. அங்கங்க ரெண்டு தென்னம்புள்ளைய நட்டு வைப்போமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

சின்னதோ பெருசோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்மள நாமளே அப்பப்ப வந்து பெருமைப்படுத்திட்டு ஓகே, நம்ம மத்த இவங்க கிட்ட வந்து நம்மளை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்குள்ள நாமளே ஓகே இந்த ஹேபிட்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்பதான் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து நம்மள நாமளே வந்து பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறப்ப, அந்த செல்ஃப் லவ் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய நிறைய நல்ல செயல்களை செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்குங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகள் வெப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

யாழினி மற்றும் ராகேஷ் ரகுநாதன் குரல்ல பாடல் ஒழிக்க கேட்டோம். குற்றம் கடிதல் படத்துக்காக 7:08 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. இன்னைக்கிடையே வந்துட்டு ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துரும்பா. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேவே கொண்டு வந்துருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு பிரைட்னஸ் பிரிஸ்க்னஸ் அப்படி எல்லாமே வந்துடும். ஏன்னா வீக்கெண்ட் ஆகுது இல்லையா, அதுவே ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன். பட் எல்லா நாளுமே பிரிஸ்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்காகவே நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளோடு சேர்த்து உங்களுக்காக ஒரு க்வெஸ்சனும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏசா, என்ன நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னா, சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 வெளியிட்ட சார்ட் போர்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இன்னாச்சு இன்றைக்கி திடீர்னு சட்டம் ஒழுங்கு அது இதுன்னெலாம் எடுத்துக்கிட்டிங்களே, என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், ஏசா பன்னாட்டு குடும்ப தினம் அப்படின்னு சொல்லலாம், உலக குடும்ப தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷமே வந்து மே 15 வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய குடும்பங்களை நாமளே கொண்டாடுறதுக்காகவே வந்து ஒரு விஷயத்தை ஏற்பாடு

பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பற்றியும் தெரிஞ்சுப்போம். அண்ட் எதுக்காக இந்த ஆக்ட் பற்றி கேட்குறோம் அப்படின்னா, குடும்ப சூழல்லாம் வந்து சரிவர இருக்கணுங்கிறதுக்காக நிறைய நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தணும் இல்லையா. ஏன்னா எங்கப்பா சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குங்கிற மாதிரி, குடும்பம்னா பிரச்சனை இல்லாமல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் போயிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தான் வந்து இந்த ஏஐ மூலியமாக ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஐ மீன் எப்போ கொண்டு வந்தாங்கங்கிறது வந்து அதோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அந்த பேர் என்ன பேர் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 ஏஐ சாட் போர்டு வந்து வெளியிட்டு அதோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக டைப் பண்ணுங்க. இது என்ன பேராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்கு, ஒரு 50 மினிட்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பேரை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவோம், என்ன பேருங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவிலையும் சொல்லுவோம். அடுத்ததான் ரோஜா படத்துக்காக பாடல் இப்போ வைட்டீஸில் இருக்க கேட்டுட்டு வாங்க. அடுத்தது யாரெல்லாம் என்னென்ன பேர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சம்மதுள்ள

0: மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல ரோஜா படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:16 ஆயிட்டு இருக்க வெளியில இன்னைக்கு நம்ம வந்து கேட்டிருக்கோம், சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 வெளியிட்ட ஏஐ சாட்பாட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதில்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஃபேமிலி டேவுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே வந்து சிறந்த வாழ்க்கை தரத்தையும் அதே மாதிரி சமூக முன்னேற்றத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக அடையணும், அதை வந்து நம்ம ஒன்று ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது சார்ந்து வரக்கூடிய நிறைய விழிப்புணர்வுகள் எல்லாமே காலங்காலமாக தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல, பட் இப்போ வந்துட்டு நிஜமாலுமே வந்து நிறைய இடங்கள் அதுக்கான விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விழிப்புணர்வுகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குடும்பங்களை பாதிக்கக்கூடிய விஷயமோ இல்லை சமூக பொருளாதார செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை வந்துட்டு நம்ம வலுப்படுத்தி வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் வந்து 1994 வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு தினத்தை கொண்டு வந்துடுவோம்ப்பா, நம்ம நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம், மக்கள் இன்னும் குடும்பத்தோடு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நமக்கு பதில் கொடுத்துருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறது புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறதுக்கான பதில் வந்து நாயசேத்து அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. சதீஷ்குமார் எல்லாருக்குமே காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாயசேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள். ஏஐ செயலி அப்படிங்கிறது வந்து சுபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து திதிக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அருமை தகவல்களும் அருமையாக இருக்குது. ஸ்வாஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் தியாகநாராயநகர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இனிய வெள்ளி காலை வணக்கம் அனுப்பிச்சிருக்காங்க. நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ராம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராஜமாணிக்கம் கோபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சட்ட மற்றும் ஒழுங்குமுறை மாற்றங்களை கண்காணிக்க மேம்படுத்துறதுக்காக ரெகுலேட்டரி ரெக்ட்ராக் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பட்டாளம்லேருந்து ஷாஹிக் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, ப்ரோக்ராம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர்லேருந்து தேங்க்யூ. வீரதுரை காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அன்புராணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்பாஸ் ஏ ஆப் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. மணலி பெரிய சேக்காட்லேருந்து ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்பாஸ் கேஐ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.
1: ஐஸ்கிரீம் சில ஏரியாரோ.

ஸ்ரீனிவாசோட வாய்ஸ்ல ரோஜா கூட்டம் படத்துக்காக பாடல் கேட்டாச்சு. 7:25 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் வணக்கம் சென்னை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 அதாவது இந்த வருஷம் மார்ச்ல வந்துட்டு வெளியிட்ட ஏஐ சாட்போர்டோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்புராணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழும்பம் கொண்டான்ல இருந்து நியாயசேத்து ஏஐ சாட்போர்ட்னு அனுப்பிச்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் பதில் வந்த நியாயசேத்து அப்படின்னு சொல்லி வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் பதில் வந்த நியாயசேத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால்.
1: முகத்தில் சைபால்
2: தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள்

நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை

0: இல்லையே சார், சார் 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். ரெண்டு பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

சைந்தவி வாய்ஸ்ல தெய்வ திருமகள் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:42 ஆகக்கூடிய வேலையில இன்னைக்கு நம்ம வந்து சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 வெளியிட்டு ஏஐ சாட்பாட்டோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாபு முள்ளக்காட்ல இருந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் ஆன்சர் வந்து நியாய சேத்து ஏஐ சாட்பாட் அனுப்பிச்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பொன்னியம்மன் மீடு வன்னை கணேசன் அனுப்பிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தக்கோலம்ல இருந்து சேட்டு அவங்க வந்து காலை வணக்கம் சொல்லிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. திருமலிசையில இருந்து அஸ்வினி நாகராஜ், நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ரேவதி ராஜன் பாபு அனுப்பிச்சிருக்காங்க. ஹேமலதா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, நியாய சேத்து சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அனுப்பிச்சிருக்காங்க. ராஜராஜா அவங்களும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகராஜ நியாய சேத்துன்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நியாய சேத்துன்னு சொல்லியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டையிலிருந்து அரக்கோணம் ருசியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. என் தொடர்ந்து அடுத்தபடியாக சுமதி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நியாய சேத்து அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. மணலி பெரிய சேக்காறு ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோஷி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சு சண்முக சுந்தரம் ஸ்வாஸ் செயலி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க.

பூபாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஸ்வாஸ் செயலி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களும். அடுத்தடுத்து இன்னும் யாரெல்லாம் என்ன பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுலு.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: ஏழு மணி 51 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சட்ட உதவி வழங்குறதுக்காக மார்ச் 2026 வெளியிட்டு ஏஐ சாட்போர்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துருந்தீங்க. எல்லோருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எஸ் அதாவது நம்ம 2025 இந்த ஸோ இந்த ஏஐ மூலியமாக வெளிவரப்பட்ட அந்த விஷயம் என்ன, அதோடய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நியாய சேது அப்படிங்கிறது ரொம்பவே சரியான பதில். ஏன்னா நிறைய ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், எல்லோருக்குமே வந்து இந்த டிஜிட்டல் மூலியமாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்ட உதவியை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்டதான் இது. இந்த சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு இதை வந்து மேம்படணுங்கிறதுக்காக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் மூலியமாக மார்ச் 2026 வந்து இந்த ஏஐ நியாய சேது அப்படிங்கிறது வந்து சாட்போர்ட் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இது வந்து குடிமக்களுக்கு வந்து சட்ட சேவைகள் அது வரங்கிறதுக்காகவும், அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் பிரிட்ஜாகவே வந்து இது செயல்படுது அப்படின்னே சொல்ல முடியும். ஆனால் அதே மாதிரி இது வந்துட்டு நீதியை வழங்குறதுக்கும் சரி, அதோட லிங்க் இருக்கக்கூடிய அதை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளாகவே வந்துட்டு இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு சரியான பதில். நிறைய பேர் வந்து இன்னொரு பக்கமாக ஸ்வாஸ் ஆப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்வாஸ் ஆப் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்லேட், இப்போ அதை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட விதத் அனுவாத் மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அந்த சாஃப்ட்வேர் தான் அது, இந்த உச்சநீதிமன்ற விதத் அனுவாத் மென்பொருள் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன லாங்குவேஜில் இருக்கோ, நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதில் மாற்றி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஸ்வாஸ். ஸோ நம்ம கேட்டுறது வந்து நியாய சேது அப்படிங்கிறது சரியான பதில். ரெண்டு பதில்களுமே கொடுத்துருந்தாங்க. நியாய சேது அப்படிங்கிறது ரொம்ப சரியான பதில் கொடுத்துருந்தேன். எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்லிக்கிட்டு இன்றைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் தான் வந்து குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த குடும்பங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வழிவகைகள் விழிப்புணர்வுகள் எல்லாமே பண்ணப்பட்டு அதுக்கேற்ற மாதிரியான நிறைய நம்மளோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விழிப்புணர்வுகளையும் அதுக்கு சம்மந்தமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பன்னாட்டு குடும்ப நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிகள் மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

8:03 ஆயிருக்கு. ரஷ்யா ரெயின்போ கேட்டு இருக்கோம். ஸோ எஃப்எம் ரெயின்போவில் உங்களுக்காக நிறைய பாடல்கள் எல்லாம் வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜரை எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லா பத்தியும்

0: talks in biggest summit ever, writes the Asian Age. All newspapers have carried pictures of a man flung into air 50 feet above ground after heavy rains and storm hit Uttar Pradesh. The Statesman writes, thunderstorms, hailstorms, pummel UP, at least 104 dead. The Hindu, in its editorial titled Cooling Doctrine, writes that access to safe indoor temperatures must be a public health entitlement. What India needs is something larger and more ambitious, a national cooling doctrine, a scalable framework that treats sustained access to safe indoor temperatures as a public health entitlement to be guaranteed. And finally, the Tribune writes about 61-year-old Narinder Kaur, who scored 77% in the Punjab School Education Board Class 10 Open School Examination after she was encouraged by her sons. The newspaper writes, off studies for 45 years, Punjab woman scores 77%. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to embark on a six-day visit to UAE, the Netherlands, Sweden, Norway and Italy today. Prime Minister says BRICS under India's chairmanship will work together to build a more inclusive world order. Oil marketing companies hike petrol and diesel prices by 3 rupees per litre. Government caps duty-free gold imports at 100 kg under advance authorization scheme. ED arrests Kolkata Police DCP Shantanu Sinha Biswas for running an extortion syndicate. And in Wushu, Aparna Dahiya clinches gold in women's 52 kg category in Santa World Cup in Macau. That's all in morning news. Have a nice day.
2: எட்டு மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில ரஷ்யா ரெயின்போ கேட்க போறோம். ஸோ வெளியிலலாம் கிளம்பிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரகாசமா வந்துட்டு எல்லா பக்கமும் வேண்டுதலுக்காக போறோம் அப்படின்னா எங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க. அப்புறம் வாங்குற பிரசாதத்தை எங்களையும் நினைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீங்க சாப்பிட்டீங்கனாலே நாங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். எங்களை நினைச்சிங்கனாலே எங்கள் வயிற்றுக்குள்ள போயிடுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியான பாடல்களையும் நாங்கள் கொடுக்கணும் இல்லையா? லைனா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாவே எப்பவுமே சமதுலு.

0: பாரு
1: இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
1: வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட வாய்ஸ்ல அக்னி நட்சத்திரம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 8:47 ஆயிட்டு இருக்க வெளியில ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெளில கிளம்பிட்டீங்க அப்படின்னா உங்க செல்லக்குட்டிஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்து ஓட்டிட்டு போங்க. எஸ் எது செல்லக்குட்டியை ஓட்டிட்டு போகவா புரியலையே அப்படின்லாம் நினைக்க கூடாது. நம்ம ஓட்டக்கூடிய நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் தான் நம்மளுடைய முதல் செல்லக்குட்டிஸ். என்ன சொல்றீங்க? எஸ் இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஃபீலுங்க. நாமளே வந்துட்டு ஒரு இஎம்ஐ போட்டோ இல்லை நம்மளே சொந்த காசு அதாவது சம்பாதிச்சு அப்படி வாங்கும்போது அதை பத்திரமா பார்த்துப்போம் பார்த்தீங்களா. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ நமக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இன்னும் கூடுதல் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னாலே போதும், நம்மளால யாருக்கும் சேதாரம் ஆகாது, நமக்கும் சேதாரம் ஆகாது, நம்ம வந்து தப்பிச்சுக்கலாங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாட்டு

மலேசிய வாசுதேவன் அவருடைய வாய்ஸ்ல படிக்காதவன் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எஸ், இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ வேற மாதிரி இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கேளடி கர்மணி படத்துக்காக பாடல் வைட்டீஸ்ல இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு காலைல ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

91.4 நாளை கேட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ் விழி. நிகழ்ச்சியில்

ரேப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. 9:04 ஆயிட்டு. நம்ம காலையில என்ன மாதிரியான மனநிலையோட இருக்குமோ அதே மனநிலை தான் இரவு வரைக்கும் நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நேர்மறையான எண்ணங்களோட என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் இதுதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையோட, அதே மாதிரி எதிரில பார்க்கக்கூடியவங்களை ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட, அவங்க நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க, அவங்க கண்டிப்பா அடுத்த நாளே உங்க கூட நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதலோட ஒரு புன்னகையோட இந்த நாளை வந்து கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணி நேரம் முழுக்க உங்களுக்கு அழகான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில அவரோட குரல்ல இளங்கோ கிருஷ்ணன் எழுதிய பாடல். கேட்டணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:09 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான். ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில உங்களுக்காக வர இருக்கும் அடுத்த பாடல் மதுஸ்ரீயோட குரல்ல மதுஸ்ரீ உதித் நாராயணன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாரோட வரிகள்ல புலிவேஷம் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வர காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். இன்னைக்கு வந்து ஒரு நமக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கான நாள் எல்லா நாளுமே நமக்கான நாள் தான். அதுலேயும் இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நாள், சர்வதேச குடும்ப தினம் இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ குடும்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது தெரியும். உலகத்தில் எப்படி நமக்கு உணவு சாப்பாடு உணவு எல்லாம் ஒன்று தான், நீர் உணவு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நமக்கு குடும்பமும் ரொம்ப முக்கியம். குடும்பம் இல்லை அப்படின்னா தனித்து வாழக்கூடிய மக்களுக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா வாழக்கூடிய மக்களுக்குமே எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும், மன ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ சந்தோஷமாக இருக்கக்கூடியது ஒரு வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு அமைதியான ஒரு மனநிலையை உருவாக்குறது அந்த குடும்ப சூழல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த குடும்பம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு நாள். தொடர்ந்து நம்ம குடும்பங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் அவருடைய குரலில் பாலிவுட் வரிகளில் பாடல் ஒன்று வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் முகும்பா இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல யார் ரஹ்மான் இசையில முத்து திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:29:30 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான்.

9:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி சர்வதேச குடும்ப தினம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம்னா, அதாவது ஆதரவற்றோர் இல்லங்களாக இருக்கட்டும், முதியோர் இல்லங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து தந்திருக்கக்கூடியது ஒரு நல்ல குடும்பம் தான். ஏன்னா அந்த குடும்பத்தோட சூழல், அவங்க வளர்ந்த விதம், இது எல்லாமே சரியாக இருக்கும்பொழுது தான் அவங்க சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது அந்த குடும்பங்கள் தான். அப்போது ஒவ்வொரு குடும்பமே எவ்வளோ முக்கியம் நமக்கு அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அந்த குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருந்தது அப்படின்னாதான் அவங்களால, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய குடும்பங்களில் வளரக்கூடிய குழந்தைங்க வந்து முரட்டத்தனமாக தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சமூகத்தை உருவாக்குற மாதிரியான குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா, அந்த மாதிரியான சூழலை நம்ம குடும்பங்களுக்கு நாமளும் உருவாக்கணும். அப்போ நாமளும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், தேவையில்லாமல் சண்டை போடுறது, கோபங்களை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல ஆதி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வைரமுத்தோட வரிகள்ல தேவா இசையில அருண்மொழி, அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல் போர்க்களம் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:42 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில விருமன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில அவரோட வரிகள்ல ஆம்பள திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:51 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 1.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் உதித் நாராயணன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல், வித்யாசாகர் இசையில ரன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

9:55 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டு நேர்களில் இது ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். எப்பவுமே வந்துட்டு ஃபேமிலியில் ஃபேமிலி அப்படின்னாலே வந்துட்டு சண்டைகள் வரும், சச்சரவுகள் வருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் லாலலா லாலாலாங்கிற அந்த லால

0: மூமெண்ட்ஸ் கொடுக்குற டைமிங்கும் அதில் தான் இருக்கு இல்லையா.
1: ஆமாம்,
0: அப்படி லாலலா லாலலா மூமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து ஊர் சுற்றின இடங்கள் என்னங்கிறதா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோட சுற்றுலா போய் மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை தாண்டி இந்த இடத்துக்கு போகணும், இந்த மெமரிஸ் எங்களுக்கு இருக்கு, இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பீங்க. அது ஏதாவது ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஷேர்
1: பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தேசிய குடும்ப தினம் வந்து கொண்டாடுறோம், அதனால அதை முன்னிட்டு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
0: ஆமா.

0: ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தேசிய குடும்ப தினம் வந்து கொண்டாடுறோம், அதனால அதை முன்னிட்டு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: ஆமா, அதனால நீங்க உங்களுடைய குடும்பமா நீங்க போன சுற்றுலா பயணம் எது அப்படிங்கறதா இப்ப வந்து வெக்கேஷன் டைமும் கூட
0: அம்மாவே
1: கூட பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு
0: நினைக்கிறேன். இதோ இப்பதான் மேடம் கிளம்பிட்டு இருக்கேன் நானு அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல, சொல்லலாம்.
1: இந்த ஊருக்கு தான் கிளம்பி இருக்கேன், மொத்த குடும்பத்தையும்
0: கூப்பிட்டுட்டு
1: அங்க என்னதான் வந்துட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கும், அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எந்த இடத்துக்கு போனீங்க அப்படிங்கறதா மெயினா நம்ம நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பேச போறோம் இல்லையா.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து கால் பண்ணோம் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0054 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பு என்ன சேர்த்துக்கலாம்.
0: ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: நிச்சயமா, நீங்களும் அப்படியே எந்த இடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு வாங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பத்து மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுட்டு இருக்கோம்
4: கெட் செட் கோ.
3: சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சுற்றுலா அப்படிங்கிறது குடும்பமா நீங்க போன சுற்றுலா இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல. ஈவன் நீங்க சொல்லிருந்தீங்க இன்னைக்கு ஃபேமிலி டே, அதனால வந்து இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது உண்டு இல்லையா, வீட்டுல அங்கங்க குப்பைகள் இருக்கு அப்படின்னா எது குப்பையா, ஓசிடி பேஷண்ட் மாதிரி யாரைக்கு வச்சது, யார் இதை மாத்தி வச்சதுங்கிற ஃபைட் வந்து எங்க வீட்டுல நிறையவே நடக்கும். அந்த
5: எல்லாரும் வீட்லயும் அதுவும் பெண்கள் கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சே இருப்பாங்க.
3: ஆமா, இருந்தாலுமே கூட இந்த அதிகமா வந்து இந்த ஓசிடி பேஷண்ட் மாதிரி பண்ற வேலைகள் வந்து நான் கொஞ்சம் அதிகமாவே பண்ணுவேன். வீட்டுல எனக்கு பேரே இந்த ஓசிடி வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்படிதான் வந்து நான் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொம்மை எடுத்து பாத்துட்டு இருக்கேன். பொம்மைங்கள்னாலே வந்துட்டு பெரும்பாலும் பிடிக்கும் இல்லையா, அவருக்கு பாத்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒரு வாட்டி ஃபேமிலியா சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம், காரமடைன்னு சொல்லி தேர் திருவிழா. அங்க வந்து இந்த சம் மந்த்ஸ் எல்லாம் வந்து அங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா போவாங்க இல்லையா, அந்த தேர் இழுக்கிற டைம்ல எல்லாம் அப்படி போகும்போது, அப்ப நான் குட்டி பாப்பாவா இருக்கும் போது வந்து எங்க பெரியமா கிட்ட வந்து கேப்பேன், என்ன சோடு பொம்மை வேணும், எனக்கு என்ன சோடு பொம்மை வேணும் அப்படின்னு
5: எனக்கு
3: பெரியமா வாங்கி கொடுத்தாங்க. என்ன சொல்லி வாங்கினது அப்ப அம்மா சொன்னாங்க, நீ இந்த பொம்மை வாங்கறதுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவ தெரியுமா, நீ வந்து என்னச்சோடு பொம்மை வாங்கித்தாங்க, என்னச்சோடு பொம்மை வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்ப அப்படின்னு. அதனாலயே வந்து பெரியமா அந்த கோவில போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்களாம்.
5: அதை பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் வந்துருச்சு.
3: மறுபடியும் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணலாம்ல அப்படிங்கும் போது தோணுச்சு, நம்ம பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அப்ப நம்ம நேயர்களும் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ட்ரிப் போயிருப்பாங்க. கேட்கிறேன் போய் இன்னைக்கு நான் எங்க குடும்பத்தார்கள்கிட்ட எல்லாம் கேட்டு என்ன என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கேன். சோ கால் பண்ணுங்க 2986-00-38 அல்லது 2952-00-554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பினை சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேர் பார்த்துருவோமா?
5: ஓகே. ஹலோ, வணக்கம். ஓகே கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்கேன்.
5: ஓகே, எங்க சுற்றுலா எங்க போயிருக்கீங்க, எது உங்களுக்கு மறக்க முடியாததா இருந்தது, என்ன ட்ரிப் போனீங்க?
6: நான் வந்து முதல்ல நான் வந்து தனியா வாடி போய் வந்துருவேன். போயிட்டு வந்து அங்க என்ன ஏரி அப்படின்னு அதெல்லாம் பாத்துட்டுதான் குடும்பத்தை கூப்பிட்டு போவேன்.
5: ஓகே,
3: நினைச்சிட்டு வந்தது
6: பஞ்சாப்லாம் போயிருந்தேன். பஞ்சாப்லாம் வந்து நல்ல அருமையான ஏரியா தான்.

0: அந்த அந்த நேரத்தில் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏதாவது அந்த குருநாக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்குல்ல அந்த பஞ்சாபனுடைய கடவுள் பொண்ணு அந்த கூட இருக்கு, எங்க பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு.
1: சரி, அப்ப நீங்க அந்த இடத்துல கூட்டிட்டு போகணும்னு தானே நினைச்சிருக்கணும், ஏன் கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைச்சீங்க? குளிர் அதிகமா இருக்கு, சூப்பருங்க. குடும்பஸ்தர்கள் அப்படிங்கறது வந்து எதுக்காக சொல்றோம், நம்ம போயிட்டோம் அங்க அதிகமா குளிர் இருக்கு, அதனால நம்ம
2: குழந்தைங்க தாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால யோசிக்கிறாங்க. ஆனா சாப்பாடு எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்கன்றது உண்மையாவே பெரிய விஷயம் இல்ல.
1: இப்ப நம்ம ஊர்கள்லயுமே நம்ம இடங்கள்லயுமே எல்லா கோவில்கள் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்லயுமே கூட இன்னைக்கு நிறைய
2: அன்னதானம் அப்படின்றது கண்டிப்பா வந்துருச்சு எல்லா இடங்களும்.
1: அடுத்து நேர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குயில் கோபி.
1: கோபி சொல்லுங்க, கோபி நீங்க உங்களுடைய குடும்பத்தோட போன சுற்றுலா பயணம் எது?
3: ஊட்டி.
1: ஊட்டி போயிருந்தீங்க, எப்படி இருந்தது ஊட்டி அனுபவம்?
3: சூப்பரா இருக்கும்.
1: சூப்பரா இருந்ததா?
3: கையில கொடை எல்லாம் வாங்க போக முடியாது, திடீர் மழை பெய்யும், திடீர் வெயில் அடிக்கும். சூப்பரா இருக்கும். அது போட்ட ஸ்பீட் என்ன, அந்த இதுல இது இருக்குல்ல, அந்த அதாவது கேரட்,
1: கேரட் சாப்பிட்டீங்களா? சரி, பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்குனீங்களா அங்க வந்து? அது எல்லாமே கூட நல்லா இருக்குமே, அந்த கிளைமேட்க்கு அந்த கலர்ஃபுல்லா பஞ்சு மிட்டாய். பொட்டானிக்கல் கார்டன்ல பிச்சீஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாம் அதெல்லாம். சரி, நீங்க போன இடத்துல அதான் விட்டுருக்காங்க. சரி, சிறப்பான விஷயம். ஒரு ஒருத்தருமே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ், நீங்க வந்துட்டு எங்க போனீங்க அப்படிங்கறத உங்களுக்கு அப்புறமா சொல்லணும், ஓகேவா? நீங்க ஃபேமிலியோட எங்க போனீங்க, என்னென்ன சேட்டைகள் பண்ணீங்கிறதையும் நாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்ப வந்து ஊட்டி அப்படின்னாலே வந்து அந்த ஃபிளவர் ஷோ தான் இல்லையா, கண்காட்சி நடக்கும் இல்ல. இந்த வருஷமுமே கூட ஃபிளவர் கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
2: ஆமா, அதுவும் அஞ்சு நாளா
1: இன்னொரு 5 days வந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இல்லையா. இந்த வாட்டி எல்லாமே வந்து ஃபிளவர் தீம், ஒரு வாட்டி ஒரு தீம் இருக்கும்ல, இந்த வாட்டி வந்து ஃப்ளவர் தீம், பேர்ட்ஸ் தீம், ஃப்ளவர்ஸ் வச்சு பேர்ட்ஸ் வந்து இது பண்ற மாதிரி தீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். போன வாட்டி அனிமல்லா இருந்தது, எல்லா விலங்குகளையும் வந்து மலர்களாலவே வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பறவைகள், எல்லா பறவைகளும் வந்து அலங்கரிக்கிறது
2: கண்டிப்பா. நமக்கும் நேரம் இருந்தது, நான் போயிட்டு வந்துடணும்.
1: ஆமா, இன்னைக்கு நம்ம எங்க நம்ம நேயர்கள் வந்து போனதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே நம்ம போன மாதிரி எடுத்துக்கணுங்கிற மாதிரி
2: இப்படி ஒரு பாட்டு போட்டு அப்படியே இப்படி ஒரு போயிட்டு வந்துருவோம்.
1: சரி, இப்ப நம்ம அடுத்த நேயர் யாருங்க பாப்போம். வணக்கம்,
2: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேன் ரோட்டேஷன் பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் போஜராஜன், சொல்லுங்க, நீங்க குடும்பமா போன சுற்றுலா பயணம் எது?
4: என்ன அம்மான்னு விட்டுட்டு என் மனைவி, என் பொண்ணு, என் பேத்திங்க எல்லாம் போயிட்டாங்கம்மா சுற்றுலா.
1: இப்ப போயிட்டாங்களா? என்னன்னு கேட்டுரும் அவங்க வந்ததும். ஓகே, நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: ஓகே, எங்க போனீங்க நீங்க டூர் அப்படின்னா? ரொம்ப
5: அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கன்னியாகுமரி போனோம் மேம்.
2: சூப்பர்,
5: மறக்கவே முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது விவேகானந்தா பாறை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து படகு சவாரி அப்படிங்கறது செஞ்சோம். த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த மணி மண்டபம் இருந்தது, அங்க உட்காந்து சூப்பராக நாங்க எல்லாருமே மெடிடேட் அப்படிங்கறது பண்ணோம். என்ன ஒண்ணுனா மேம், அந்த பாறை மேல அப்படியே அந்த தண்ணீர் வந்து பட்டு அது எங்க மேல தெளிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது.
2: ஆமா, அது பார்க்கவும் நல்லா இருக்கும், நமக்கு ரசிக்கும் பொழுது நேர்ல நின்னும் அழகா இருக்கும்.
5: அம்மா அப்பா நின்றுந்தாங்க, அவங்களுக்கு சூப்பரா நான் போட்டோ எடுத்தேன். அந்த கிளிக் இன்னைக்கு வரைக்கும் கூட பாக்கச்சு ரொம்ப லைவ்லியா சூப்பரா இருந்தது. அப்புறமா இந்த பக்கம் வரும்போது அந்த திருவள்ளுவர் சிலை இருந்தது மேம், பெருசா இருந்தது.
2: என்ன
5: ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நகை கணுக்கள் எல்லாம் பாக்கும்பொழுது எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க அப்படின்னு அங்க போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய வீட்ல இருந்து அந்த சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க வந்து 3rd day அன்னைக்கு ஜாயின் பண்ணாங்க. நாங்க எல்லாரும் அங்கிருந்து கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரமும் போனோம்.

0: வந்து இப்ப டூர் போனது மட்டும் இல்லாம அங்க போன அந்த இயற்கை காட்சிகளை எல்லாருக்கும் வர்ணனை பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அழகா வந்து தனித்தனியா
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சந்திரசேகர். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதான் லைஃப்லயே வந்து அவங்க பார்த்தது அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். நீங்க ஏன் டூர் போலன்னு ஃபீல் பண்றீங்க, இதோ நான் கூட்டிட்டு போறேன்
0: ஆமா
1: அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தடுத்து வந்து நேர்கள் எல்லாம் நீங்க போன சுற்றுலா, எங்க குடும்பத்தோட நீங்க போன அந்த சுற்றுலா பயணம், ஏன்னா இண்டிவிஜுவலா தனியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், இல்ல நம்ம சோலோவா கூட சில ட்ரிப் எல்லாம் போவோம், பட்
0: அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக வர இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான். 10:27 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: எஸ் குடும்பத்தோட நீங்க போன சுற்றுலா பயணம் எது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு இடங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட நம்ம போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு,
0: குறைஞ்சு வந்துருல்ல. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட போறது கூட ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு, ஆனா ஃபேமிலின்றது அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் தான். இன்னொன்னு அதுக்கான காரணமா நம்ம வந்து என்ன சொல்லலாம், வேலைக்காக வேற இடங்களுக்கு வந்துடும், அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம வேற இடத்துல இருக்கோம் அப்படின்றதுனால இன்னைக்கோ இருக்கிற ஒரு ரெண்டு நாள் அது வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு வந்துருவோமே, திரும்ப அந்த ஒரு மனநிலை தான் இப்போதைக்கு இருக்கே தவிர வெளியே போறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வீட்டில் போயிட்டு ஒன்னா இருக்கிறதே பெரிய ட்ரிப்பு மாதிரி தான் இருக்கும்.
1: அதே ட்ரிப் ஆயிடுச்சு. இப்ப இன்னொன்னு பேசுறதுமே கம்மி ஆயிடுச்சு. இப்ப வீட்லயே இருக்கோம்னாலுமே கூட எப்பவுமே வந்து பேசுறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை அப்படிங்கறதுலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பையன் பேசவே மாட்டாங்க, பொண்ணு பேச மாட்டாங்க, சாப்பிட மட்டும்தான் கீழே வராங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இருந்தாலுமே கூட சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நாங்க எல்லாரும் ட்ரிப் போயிடுவோம். அதெல்லாம் கேட்கவே ஜாலியா இருக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி போறது வந்து நம்ம உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படி போனோம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே கூடுமான வரையும் ஒரு ரெண்டு நாள் லீவ் கேட்டு சனி ஞாயிறு சேர்த்து ஒரு நாலு நாளா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்றதே எதுக்காக, நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே.
1: கண்டிப்பா எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ரெண்டு நாள் லீவுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே தமிழ், நீங்க வந்து ஏதாவது ஆபீஸ் வச்சு உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் ரெண்டு நாள் லீவ் அப்படி ஜாலியா கொடுத்துட்டு
0: கேட்க வேண்டியதா, என்ன செய்யுது, யாரு குடுக்கறாங்க லீவ், நம்ம போயிட்டு லீவ் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பதில சொல்லுவாங்க பாருங்க, ச்சே நம்ம என்ன பண்ணாலும் இனிமே லீவே கேட்க கூடாதுப்பா அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு உருவாக்கிடுவாங்க. ஆனா வேற வழி இல்ல, நம்ம கேட்டுதான் ஆகணும், எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி
1: கேட்டுட்டா. ஆனா அதான் காலையில எழுந்திருக்கும் போதே சரி இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன் போடுவோமாங்கிற மாதிரி டே ஸ்டார்ட் ஆகும். அதுல இந்த திங்கக்கிழமை எல்லாம் இந்த மாதிரி இருக்கும், நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? பெர்மிஷனா வேணாம், நம்ம கொஞ்சம் ஒரு ஆஃப் டே வந்துட்டு லீவ் மாதிரி கேட்போம். சரி எதுக்கு லீவை போட்டுக்கிட்டு ஃபுல் டே லீவே போட்டுருவோன்னு தோணும். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் யாராவது பேசினாங்கன்னா ஆஃபீஸே போய் தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி கிளைய வர மாதிரி இருக்கும். டே அப்படிதான் போயிட்டு இருக்குல்ல. ஸோ என்ன இருந்தாலுமே கூட அந்த ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது.

0: இந்த மாதிரி சுற்றுலா எங்காவது போறது வெளியில போறது தான் இல்ல. அப்படி நீங்க வந்துட்டு ட்ரிப்பா போயிருந்தாலும் சரி பிக்னிக் போயிருந்தாலும் சரி கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: பாத்தீங்களா மாட்டிக்கிட்டீங்களே பங்கு இப்படி.
1: என்ன சொல்றது ஆன்மீகமாவும் அதுல பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் காட்டுவேன். அதே சமயம் என்ஜாய் பண்ணி சுற்றுலாவும் மாறிடும்.
2: ஓகே, அந்த மாதிரி போனதுல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
1: ஆமா, அப்புறம் சரித்திர புகழும் அது கதையும் வரும். ஸ்ரீநகர் கூப்பிட்டு போனேன் ஃபர்ஸ்ட்.
2: ஓகே,
0: ஸ்ரீநகர் தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க.
2: ஸ்ரீநகர் வந்து யாருக்கு பிடிக்காது? சுத்தி ரெண்டு பக்கமும் கடை, நம்ம வந்து போய் எதுவுமே வாங்க கூட வேணாம். சில நேரம் நம்ம வந்து என்ன தான் தோணும் எனக்கு, அங்க இருக்கிற நிறைய கடைகள்லாம் வந்து நம்ம ஏதாவது போனோம்னா குறைச்சி ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. நம்ம வந்து வெயில் டைம் போறோம்னா ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா வாங்க பேசாம உள்ள போயிட்டு ஒரு ஏசி காத்து வாங்கிட்டு வந்துருவோம். அதே மாதிரி போனோம்னா ஜூஸ் குடிச்சிட்டு பாத்துட்டு இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு
0: விண்டோ ஷாப்பிங்லாம் ஓகேதான். பட் தமிழ் அடிக்கடி போற இடம் பார்த்தா சமூகம் பெரிய இடம் போலயே, நகை கடையா பார்த்து போகும் போல.
2: நான் என்ன சொன்னேன், போய் ஏசி காத்து வாங்கவும் ஜூஸ் குடிக்கவும்
0: அடிக்கடி வந்து உங்களை அங்க பாக்கலாம் போல இருக்குல்ல. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் ஒன்னு எடுத்துட்டு வந்துருவோமா?
2: ஓகே,
0: எஃப்எம் ரெயின்போ 101.4 கேளுங்க கேளுங்க
2: கேட்டுட்டே இருங்க.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
6: चलो, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
6: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
7: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
6: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன் கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
8: தான்.
6: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான், உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம கேட்டுட்டே இருக்கோம் கெட்ஸ் இட் கோஸ். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க ஃபேமிலியோட வந்து போன சுற்றுலா பயணம் எது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார் எங்க பாக்கலாமா?
2: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பிரகாஷ். நீங்க போன மறக்க முடியாத ஒரு சுற்றுலா அனுபவம்னா எது?
0: ஃபேமிலியோட
2: குறிப்பு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. ஃபேமிலியோட
0: குற்றாலத்துக்கு போனோம். குடும்பத்துடன்
9: கேளுங்க, தெரியல எனக்கு

0: ஒரு பெரிய கவலையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்க போயிருக்கலாமே.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரும்பக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: சொல்லுங்க வித்யா ரவி, நீங்க ஃபேமிலியோட போன ட்ரிப் இது?
2: இல்ல, நாங்க ஒரு வருஷத்துல ஒரு மூணு தடவை பிரிச்சுக்கிறோம்.
1: ஓ,
2: ஒரு தடவை வந்து எல்லா ரெசார்ட்ல மீட் பண்ணுவோம் ஃபேமிலியோட, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஒரு தடவை வந்து ரொம்ப லாங்ல ஒரு ட்ரிப் போடுவோம், ஒரு தடவை இங்க லோக்கல்ல ஒரு ட்ரிப் போவோம்.
1: சூப்பருங்க.
2: ஃபேமிலியா? எல்லாமே ஃபேமிலியா தான்.
1: ஓகே. எத்தனை வாட்டி இந்த மாதிரி, ஐ மீன் எந்த இயர்ல இருந்து எவ்வளவு வருஷமா இதை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. இப்படிதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு.
3: ஆமா, அது போகும்பொழுது என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்குமே நம்மளும் அடுத்து போகணும். அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க கிட்ட அதே பழக்கம் வந்து கடைபிடிப்பாங்க அவங்க எல்லாருமே. பாருங்கல்ல.
1: ஆமா, நீங்க எந்த ஸ்பாட் போயிருக்கீங்க தமிழ்?
3: நாங்க வந்து போன வருஷம் போனது வந்து மேகமலை போனோம், தேனி பக்கத்துல. அங்க மேகமலை போனோம். அந்த மேகமலை உண்மையாவே நல்லா பயங்கரமா ஃபேமிலி ட்ரிப்பா தான் அந்த மாதிரி போனோம். வண்டி வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டு மாறி அந்த மாதிரி போனோம். அங்கேருந்து ட்ரெயின் ரொம்ப லாங் ட்ராவல், ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போனது அது. அதாவது ட்ரெயினில் ரொம்ப லாங் ட்ராவல் தான், பஸ்ஸில் தான் பெரும்பாலும் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரெயினில் போகிறதே ரொம்ப பிடிக்கும் அப்படினாலும் அதுவுமே நல்லா இருந்தது.
1: அதுக்கப்புறம் பாட்டுலாம் பாட்டு போனீங்களா?
3: எல்லா பாட்டும் தென்மேற்கு பருவ காற்று பாடலாம் போட்டு போனோம். அதே மாதிரி அந்த போகிற வழியில் மதுரை, மதுரையெலாம் வந்து நான் அந்த பக்கம் அந்த சைடு நான் போனதே இல்லை. அப்படி மதுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பரான ஒரு ஊர் தான், நம்ம ஊர் மாதிரி அதுவும்.
3: ஆமாம், அந்த மாதிரி இறங்கி சும்மாவே இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மளும் மதுரைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதோட போயிட்டு மேகமலை போனோம். அப்படின்னா பாக்குறதுக்கு அந்த சொல்லுவாங்களா, 1000 கண் இருந்தாலும் பத்தாது. அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணது அதுதான், மேகமலை நல்லா இருந்தது. அந்த மேகம் வந்து நமக்கு பக்கத்திலே போற மாதிரி ஒரு
1: டிராவல் பண்ற மாதிரி இருக்கும்ல.
3: நல்லா
1: சூப்பருங்க, சூப்பருங்க. சே, ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணி வந்திருக்கீங்க. அடுத்த நேர் யார் எங்க வந்து பார்க்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் வந்து தேவராஜ் பேசுறேன் மேடம், 34ல இருந்து.
1: சொல்லுங்க தேவராஜ்.
4: நாங்க வந்து மூணார் போயிருந்தோம் மேடம்.
1: ஓகே.
4: ரொம்ப நல்லா இருந்துச்சு. உருமலை போயிட்டு மேல மலை மேல ஒரு 3 மணி நேரம் நல்ல ஊரு. சாப்பாடு தான் அருமையான சாப்பாடு, படகு இதெல்லாம் இருக்கு, அங்க யானை சவாரி இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் ஊட்டிய கூட அது ரொம்ப நல்லா இருக்கு மேடம். மூணாறு போய் பாக்கலாம்.
1: பெரும்பாலும் இந்த சிகப்பு லோலாக்கு குழுங்குது குழுங்க அந்த சாங்ல வந்துட்டு அப்படி அஜித் வந்து போவார் இல்லையா, அது பார்க்கும் போதெல்லாம் தோணுச்சே நம்மளும் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரிலாம் போகணும், அதுக்கு நம்ம வந்து ராஜஸ்தான் தான் போகணும் போல இருக்கேன் அப்படின்னு. பட் அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து மூணார் போனீங்கனாலும் அதை டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
3: நீங்க போனது நிவ்யா, எது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்த இடம்னா?
1: நிறைய ஸ்பாட் இருக்கு, பட் அதுல நாங்க அதிகமா போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் விசிட் எல்லாம் அதிகமா இருக்கும். அதுல வந்து பழனி டெம்பிள் போறது. ஆமா, நம்ம தோஸ்து போயிட்டு நம்ம வழிபாடுலாம் பண்ணிட்டு வந்தது. அந்த ட்ரிப் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம போன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போகும்போது அதிகமா வந்து இப்ப எடுத்துக்கிட்டோன்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ள வந்து பாக்குறப்ப சம்டைம்ஸ் எப்பவுமே வந்துட்டு அதான் அந்த சண்டையில கழியாத சட்டை எங்கேயா இருக்கு, சண்டை போடாத உறவுக்காரங்க யார் யா இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும் இல்லையா, பண்ணும்போதே வந்து பேசாம இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, இந்த கோட்டை தாண்டி நீ வராத நானும் வரமாட்டேன்னு சொல்லி சம்சாராத மின்சாரம் படத்துல வர மாதிரி கோடு போட்டுட்டு இருந்த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா கோட்டை அழிச்சிட்டு கோட்டை அழிச்சிட்டு அண்ணன்டா அடையே தம்பிடாங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஜாலியா இருந்தது.

0: ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் அடிக்கடி வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதுலேயே வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயமா நான் பார்க்கறது, உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க பெரியவங்க அப்படின்னா சின்ன பசங்க நானே எங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நிறைய இடங்களில் வந்து நாங்கள் கேள்விப்படுறோம், நாங்கள் பேசல, நாங்களே பேசல, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு குழந்தைங்களை இது பண்ணுவாங்க,
1: ஆடு பக குட்டி வரும்
0: அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் அது வந்து நீங்க காமிக்கல, ஸோ அது அதுல நாங்க வி ஆர் பிளஸ்ட், நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு அது ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரிதான் நாங்க எல்லாம் பயங்கரமா வந்து கலாய்ச்சிட்டு சாங்கெல்லாம் போட்டு பெரியப்பாவை சித்தப்பாவேன்னு சொல்லி எல்லாம் வெறுப்பேத்திக்கலாம் உட்காந்துருந்தோம். பட் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரிப் வந்து மறக்கவே முடியாது, ஏன்னா இதுக்கு மேல இந்த ஃபேமிலி அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் திரும்பி ஏ நீங்களாடாது அப்படின்ற மாதிரி
1: ஆயிட்டாங்க.
0: ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: சொல்லுவாங்க
0: அதெல்லாம் இல்லை நீங்க பேசணும், அது நம்ம தங்கி நம்ம பையன் நம்ம பிள்ளை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், லைக் இப்பெல்லாம் கேட்கும் போதுமே ரொம்ப சூப்பராக இருக்குச்சு, அப்போல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க ஏய் நம்மளாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போங்கிற மாதிரி நிறைய வீடுகள் இந்த மாதிரி இருக்காங்க தான். பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நேயர் யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யார் எங்கிருந்து?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க செல்வம். சூப்பராக இருக்கும்
1: தமிழ் மேடம், நல்லா இருக்காங்க செல்வம். நீங்க தான் ரொம்ப நாளா ஆள காணோம்.
0: ஒரு பாடலை கேட்டு வந்தலாம். கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி பேச்சு கொடுப்போம்.
2: நிவ்யா
4: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
4: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
4: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
5: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் போன ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ட்ரிப் எது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
8: ட்ரிப்பு அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் ஃபேமிலி அப்படின்னும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபேமிலியில் ட்ரிப் போகிறதுன்றதை தாண்டி நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற வேலை இல்லைன்றதே அங்கே பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
7: பயங்கரமாக வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க பொழுது, யார் உங்களை வேதனைப்படுத்துறீங்க? எப்படியும் ஜாலியாக தான் இருப்பீங்க, வேற எங்காவது போய் மாட்டிக்கிங்களா பங்கு?
8: இல்லை இல்லை, நான் வந்து நானே பார்ட் டைமில் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் வந்து அங்கே சொல்லுவாங்கல்ல எல்லாரும், ரொம்ப லீவ் கேட்டாங்களே, கஷ்டமாக இருக்குது, தரவே மாட்டாங்க, மற்றவங்களுடைய புலம்பல் இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நம்ம எங்கேயோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போகிறது பெருசாக தெரிஞ்சுக்காது, ஆனால் தினமும் போகிறவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குல்ல. ஏதாவது ஒரு வேலை செய்யணும் போகணும் அப்படின்னா கூட லீவ் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம அதுக்காக செஞ்சுட்ருக்கோம், ஆனால் தர மாட்டாங்க லீவுன்னு போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறோம், அதையும் நமக்கு இப்படி பண்ணுறாங்களே என்னும்பொழுது அப்படி சின்ன வருத்தம்.
7: சரி, சிறப்பு. ஆனால் நிறைய இடங்களில் வந்து இந்த ட்ரிப்பு போய் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்குல்ல. இவங்களாம் வேற வந்தாங்க, எல்லாருக்கும் யாரா செலவு பண்ணுறது, இது வேற ரெண்டுகளும் கம்மன் இருக்காம ட்ரிப்பு போனீங்களா போங்க வேற விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க, யாருக்கு?
8: கரெக்ட். இப்போ எத்தனை குடும்பங்கள்ல இந்த

0: முதல்ல தூக்குங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல.
1: ஆனாலுமே அது ஒரு ஜாலி தானே, நம்ம நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தானே நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏர்ன் பண்றோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு ட்ரிப் போயிட்டோம் அப்படின்னா அங்க குதர்க்கமான சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. என்ன மாதிரி, உங்களை மாதிரி, உங்களை மாதிரியான்னு தெரியல, ஆனா என்ன மாதிரி இருப்பாங்க, போயிடல ஹாப்பியா ஜாலியா இருப்பாங்களே, அங்க போய் ட்ரிப்ல தொலைஞ்சு போயிருது, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
0: கண்டிப்பா நான் பண்ணதில்லை, என்னோட தம்பி அந்த மாதிரி ட்ரிப்ல போயிட்டு தொலைஞ்சு போயிட்டு, அவன் ரொம்ப குட்டியா இருந்த போது அந்த மாதிரி திருவிழா டைம்ல அந்த மாதிரி காணாம வெளி திருவிழாக்காக போய் அந்த இடத்துல சாமி வந்ததுன்னதும் அம்மா வந்து சாமி பக்தி பரவசத்துல அவங்க போயிட்டாங்க சாமி கும்பிடுறதுக்காக, தீபாராதனை காட்ட போவாங்களே அவங்க போயிட்டாங்க. இவன் என்னன்னா உண்மையாவே என்ன சொல்லானா, இப்படி தொலைஞ்சானா காணாம போறது கூட பரவாயில்ல, பக்கத்துல அந்த கால்வாய் போகும் இல்லையா, ஆக்சுவலா அந்த நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க அந்த கூட்டத்துல அம்மா இப்படி போகவே என்ன ஆயிட்டானா, இவன் அந்த கால்வாயில வீழ்ந்துட்டான்,
1: விழுந்துட்டான்.
0: அந்த விழுந்துதான் அட்லீஸ்ட் வாய திறந்து கத்தி இருக்கணும், ஏதாவது சொன்னாதானே, ஏன்னா அந்த காலை கொஞ்ச தூரத்துல தான் ஓபன்ல இருக்கும், அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிடும்.
1: அடிச்சுட்டே போயிட்டாரா?
0: அடிச்சுட்டு போல, அப்படியே விழுந்துட்டான் தெரியவே இல்லை. அப்புறம் எங்க பெரியப்பதான் வந்து ரொம்ப கோமாயிட்டாங்க, கோமாயிட்டு என்ன இப்படி குழந்தை இப்படி தள்ளிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சு ஃபுல்லா அதுக்கப்புறம் குளிக்க வச்சு பண்ணாங்க. அது உண்மையாவே பார்க்கும்பொழுது அவனை கேட்கறாங்க, என்னடா வாய திறந்து கூட சொல்லாம இருக்குன்னு, அவன் சின்ன பையன் தான், இருந்தாலும் கத்தி இருக்கணும் இல்ல, அதுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம் பொழுது, ஏன்னா 2 நிமிஷம் பாக்காம இருந்தா போயிட்டு இருப்பான்.
1: ஓகே, பட் ஆனா அந்த அப்போதைக்கு அது ரொம்ப
0: அப்போதைக்கு பயமா, சரியான பயம்.
1: ஆனா கிண்டல் பண்ணுவீங்க தானே,
0: இப்ப கிண்டல் பண்றதோட நினைக்கும் பொழுதெல்லாம் சிரிப்பா, ஒரு நீ கால் வேல விழுந்து அந்த பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: ஏகப்பட்ட இடம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, நம்ம கம்மன் இருப்போமா, எனக்கு நீ இதை வாங்கி தெரியா இல்லையா, அப்புறம் வாங்கலாம்னு மட்டும்தான் சொன்னாங்க, அப்புறம் வாங்கலாமா, இதுவே எங்க அப்பா வேறதா உடனே கொண்டு கை மேல வச்சிருப்பாரு, நீ அப்புறம் வாங்கலாம்னு சொல்ற, போ நான் காணாம போறேன்னு சொல்லி காணாம போயிட்டேன். ஊட்டி போனப்பதான் அந்த சம்பவம்
0: வணக்கம்
1: யார் எங்க இருந்து சொல்லுங்க கலா. நீங்க எங்க போயிருக்கீங்க? எங்க போனீங்க? வயக்காட்டுக்கு போனீங்களா? இல்ல, கலா வாயில இருந்து வரும்போதெல்லாம் விவசாயமா வருதா, எனக்கு டக்குனு பயக்காரன் காதுல விழுந்துருச்சு,
0: அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு.
1: கலா பாருங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, என்ன கலா நீங்க இவ்வளவு சிரிச்சு அழகா இருக்கீங்க, டக்குன்னு போன் எடுத்ததும் கோவப்பட்டு பேசாதீங்கன்னு சொல்லி, சச்சா போங்க கலா, சரி ஜாலியாவே இருங்க, ஓகேயா? பாத்தீங்களா, சரி ஓகே, ஜாலியா ஏற்காடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த நினைவுகள்லாம் நல்லா இருக்கா? இப்ப
0: சொல்லுங்க ராஜசேகர் சார், எங்க போயிருக்கீங்க நீங்க? போன ட்ரிப் ரொம்ப
2: குடும்பத்துடன்
0: போனது கன்னியாகுமரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
2: கன்னியாகுமரி மேடம்.
0: ஓ சூப்பர்.
2: அப்புறம் சுசீந்திரத்துல கூட சிவன் கோயில் இருக்கு, அங்க எதிரிலேயே திருச்செந்தூர்லயே அந்த கடல்ல இருக்கு இல்லையா,
0: ஓகே,
2: அது கடல்லயே குளிச்சோம் மேடம், நாங்க எல்லாருமே குளிச்சோம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி வெஸ்கமாம்லாம்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
3: சுற்றுலா போனது மாதிரியே ப்ரோக்ராம் சந்தோஷமா இருக்கு, அதை விட லயன் கிடைச்சது உங்ககிட்ட பேசுறது அதை விட பெரிய சந்தோஷம்,
0: ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க ராஜேஸ்வரி.
3: அது நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்திருந்தாங்க, எங்க பசங்கள் எல்லாம் வச்சுட்டு மகாபலிபுரம் போனோம்.
0: ஓகே,
3: அது வந்து என்ன ஒண்ணுன்னா, இப்ப மாதிரி வசதி கிடையாது, பஸ்ஸ புடிச்சு பஸ்ல ஏறி இறங்கி சாப்பாடு டிஃபன் காபி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியா டைம். அது பீச், அந்த சிற்பங்கள் வந்து சொல்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும், அந்த காலங்களால அழியாத சிற்பங்கள்
0: கண்டிப்பா
3: ஒண்ணும் ஒண்ணும் சொல்ல

0: அந்த சிற்பங்கள் தான் நமக்கு வந்து நிறைய கதைகளை ஞாபகப்படுத்துது.
1: எவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்குது, இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த மகாபலிபுரம் வந்து ரொம்ப
0: உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கு.
2: ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ராஜேஸ்வரி, தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க உங்களை எங்கெல்லாம் ட்ரிப் போனாங்க குடும்பமாங்கிறத ஷேர்
0: பண்ணாங்கல்ல,
2: அந்த நினைவுகள் என் ஏற்கனவே போயிருக்காங்க இப்போ போகல அப்படின்னாலுமே அந்த மெமரிஸ் இன்னைக்கு நம்ம ஷோ வந்து கண்டிப்பாக அவங்க கண்ணு முன்னாடி போய் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம்னு நம்புகிறோம்.
0: அதே மாதிரி அவங்க ட்ரிப் வந்து ரொம்ப லாங் டைம், அதாவது ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. நம்ம ட்ரிப்பை நார்மலாக இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபேமிலியோட ஒரு பீச்சுக்கு போகிறோமா அது கூட நமக்கு பெரிய சந்தோஷம் தான், அதுவே ஒரு பெரிய ட்ரிப் தான். அவங்களால ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்லாம் வருத்தப்பட வேணாம். நார்மலாக அங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கோ இல்லை பீச்சோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆனால் எல்லாரோடும் சேர்ந்து ஃபேமிலியோடு போங்க. அங்கே நீங்களே ஏதாவது வீட்டில் சமைச்சு வடை சுட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே பாத்திரத்தில் வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான்.
2: இல்லை இதுக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலையில் எந்திரிக்க முடியாதுமா, சாயங்காலம் ஓகேனா சாயங்காலம் ஒரு வாக்கிங்காக போயிட்டு வாங்க, அது தான். ஏன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு அடுத்த ஷோ வரும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், நாங்கள் போனோம் ஃபேமிலியோட வாக்கிங் போயிட்டு வந்தோமா அப்படிங்கறத சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லா நேயர்களுமே ரொம்ப சிறப்பாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் கெட் செட் கோ நிகழ்ச்சி வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கேட்கலாம். அதுவரை மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா
0: மற்றும் ஆர்ஜி தமிழ்விழி.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். தொலைச்சிருப்போம், அது மனிதர்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், இல்ல நம்ம போன் கேலரியில சேவ் ஆகி இருக்கக்கூடிய

ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் தொலைச்சிருப்போம். அந்த தெரியாமல் தொலைச்சு எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986 0038 அல்லது 2952 0554 அப்படின்ற எனக்கு என்னோட பேசலாம் கால் பண்ணி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பா விஜயோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சர்வம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டினே திருங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 11 மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து தெரியாம தொலைச்சிட்டு இருப்பீங்க. அதாவது அறியாம எல்லாமே தொலைஞ்சது எல்லாமே தெரியாம தாங்க தொலையும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து சில விஷயம் வந்து எப்படி தொலைஞ்சதே தெரியாம தொலைஞ்சிட்டு, சிலது வந்து நமக்கு நார்மலா இருக்கும், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனா சில விஷயம் வந்துச்சே இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க தெரியாம தொலைச்ச ஒரு பொருள்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க போஜராஜன். நீங்க வந்து தெரியாம தொலைச்ச ஒரு பொருள்னா அது என்ன?
1: ஐயோ எவ்வளவு பொருளுமா, என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா, வாரி வாரி எடுத்துன்னு போய் குப்பையில போட்டுருவா, இல்லனா கைலங்கல்ல போட்டுருவா.
0: ஓகே, அந்த மாதிரி நிறைய பொருட்கள்ல ஒண்ணு வந்து இத தொலைச்சிருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுனது எது? சொல்லக்கூடாது. ஆனாலும் வந்து அது அடுத்த முறை நீங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தொலையாம நீங்க பத்திரமா பாத்துக்கணும். வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நேர்மறையான ஒரு எண்ணத்தை விளைவிக்கக்கூடியதா தான் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஆணைய அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கேக்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓகே, அதனால பார்த்து பேசுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: என் பேரு திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து. நான்
0: சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து
2: ராஜா பேசுறேன்.
0: ஓகே ராஜா, சொல்லுங்க ராஜா. நீங்க எந்த பொருளை தெரியாம தொலைச்சிட்டு ரொம்ப யோசிச்சிருக்கீங்க, அது எந்த பொருள்?
2: நான் ஒரு மோதிரம் வச்சிருந்தேன் மேடம்.
0: ஓகே.
2: அது ரொம்ப நாளா வச்சிருந்தேன், அது தொலைஞ்சிருச்சு.
0: அதுக்காக, அந்த மோதிரத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களே? தங்கத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியமா அப்படின்னு வீட்டுல யாரும் கேக்கலையா?
3: கிடைச்சிருச்சு
0: சந்தோஷம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க கணபதி.
4: பணத்தை வீட்டிலே வச்சிட்டேன் ஒரு இடத்துல.
0: ஓகே.
4: ரொம்ப நாளா காணும் தேடி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறமா தான் கட்டி ஒரு டேரியில வச்சிட்டேன் அந்த பணத்தை.
0: ஓகே ஓகே. அதாவது பணத்தை ஒரு வருஷமா தேடிட்டு இருந்தீங்களா?
4: அது டேரியில வச்ச தெரிஞ்சு அது தெரியல. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு நம்பர் பார்க்கும் போது எடுத்தாக்கா இருக்குது பைசா.
0: நன்றி. 11 மணி 14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ஃப்ரம் தி 1.4. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை தான் தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹரிஹரன் திப்பு இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில சாமுராய் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வரை இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பதினோரு மணி 22 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தெரியாம தொலைச்ச எந்த ஒரு பொருளுக்காக அதிகமா யோசிச்சிருக்கீங்க, தெரியாம இந்த ஒரு விஷயம், ஏன்னா அது யாராவது நமக்கு பிரசன்ட் பண்ணதா இருக்கும், வாங்கி கொடுத்ததா இருக்கும், அந்த ஒரு பொருளை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல் நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொலைச்ச ஒரு பொருளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணதுன்னா எந்த ஒரு பொருள் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க கோபி, நீங்க தொலைத்த பொருள் எது?
3: அதாவது கோயம்புத்தூர் போறதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அது எடுத்து உள் பாக்கெட்ல வச்சுட்டு நான் ஊர் கூட தேர்றேன்.
2: ஓகே,
3: கடைசி ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சு. டிக்கெட்டை காணும் இங்கடா போன பார்த்தா கடைசியா அவரு சார்ஜ் பண்ணிட்டாரு. டிடிஆர் வந்து இங்க டிக்கெட் காட்டு, அப்புறம் பார்த்தா ஒரு பணம் எடுக்கிறது உள் பாக்கெட்ல, உள் பாக்கெட் இருக்குது.
2: ஐயோ, உள் பாக்கெட்ல வச்சதே உங்களுக்கு தெரியாதா? ஓகே, மறந்துட்டு ஃபைனும் கட்டிட்டீங்க.
3: அன்னைக்கு
2: நல்ல வேலை தப்பிச்சுங்க. நன்றி. நீங்களும் இந்த மாதிரி தெரியாம தொலைத்த ஏதாவது ஒரு பொருளுக்காக ஃபீல் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஹலோ, வாசுகி.
2: வாசுகி மேடம் சொல்லுங்க.
4: எனக்கு வந்து பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தா, ஒரு டொல்ஸ் வாங்கி கொடுத்தா.
2: ஓகே.
4: பிறந்த நாளைக்காக வாங்கி கொடுத்தா. எனக்கு வாங்கி கொடுத்தனக்கே நான் தொலைச்சிட்டேன்.
2: ஐயோ, வாங்கி கொடுத்த அன்னைக்கேவா தொலைப்பீங்க?
4: வாங்கி கொடுத்த அன்னைக்கே நான் தொலைச்சிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப அழுதுட்டேன்னு
2: வச்சுக்கோங்களேன்.
4: அப்படியே கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிருச்சு. ஒரு நாள் கூட நம்ம யூஸ் பண்ணல, அன்னைக்கே தொலைஞ்சிருச்சு.
2: அது பொண்ணு
4: ரொம்ப ஃபீல் பண்ணா.
2: ரொம்ப
4: எனக்கு வருத்தத்தை கொடுத்து உண்டாக்குச்சு மேம்.
2: ஓகே ஓகே, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா
4: கிட்டா கொடுத்தா பிறந்த நாளைக்காக கொடுத்தது.
2: போட்டு அன்னைக்கே தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது கஷ்டம்.

0: தான் இருக்கும்.
1: ஆமாம் மேம்,
0: கண்டிப்பாக. நன்றி நன்றி.
1: நன்றி மேம்.
0: இவங்க கொலுசு தொலைச்சிட்டேன் அப்படின்னதுமே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அம்மாவுமே அதே மாதிரி தான், என்னோடய அக்கா வாங்கி கொடுத்த ஒரு கொலுசு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அன்றைக்கே இல்லை, அது கொஞ்ச நாள் போட்டு போட்டு கழட்டி வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி போட்டு போகலாம், கால்நடுவே இருக்கட்டும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாங்க. போட்ட அன்னைக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, டி நகர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா அந்த கொலுசு காலில் இல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நம்ம வந்து நமக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரியாமல் தானே அது நடந்துருச்சு, அதுக்கு நம்ம திரும்ப ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் வருத்தம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே அமைதியாக விட்டாங்க. ஸோ இவங்க சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குழப்பாக்கம் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுடைய ஒரு தொலைத்த ஒரு பொருளுக்காக எதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
2: 2007 ஒரு செல்போன் தொலைச்சிட்டேன் மேடம்.
0: ஓகே, யார் வாங்கி கொடுத்தது?
2: ஆமாம், ஒரே வாரம் தான் வாங்கியிருந்தேன்.
0: ஓகே, வாங்கி பட்டன் ஃபோனா?
2: கட்டி போயிடலாம் எனக்கு கையில.
0: நன்றி. ஓகே, சில விஷயங்களில் வந்து நம்ம பைசா போட்டு வாங்கி ஆசையாக வாங்கி வச்சுருப்போம், இல்லை யாராவது நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த பொருள் வந்து தொலையும் பொழுது தான் அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வழி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம்.
0: ஓகே சொல்லுங்க நித்யாம்மா, நீங்கள் தொலைச்சது எந்த பொருள்?
3: நான் தொலைச்சது வந்து செல்போன்னு. பொதுவாக எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க.
0: ஓகே.
3: என்ன கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோயிலில் சாமி கும்பிட்டு பிரார்த்திட்டு வரும்போது பார்த்தா மறந்துட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தாச்சு.
0: ஓ, கோவிலில் மறந்து விட்டு வந்துட்டீங்களா?
3: ஆமாம் ஆமாம், வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உடனே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு திருப்பி வந்து கோயிலில் பார்த்தா காணவே காணோம். ஒன்றும் போட்டு பார்த்தோம், ஒண்ணுமே ஒண்ணல்ல, அதோட போயிருச்சு. பட்டன் போன் தான் அதுவும்.
0: ஓகே ஓகே, அந்த மொபைல் தொலைச்சிருக்கீங்க. ஓகேம்மா, அழைத்தமக்கு நன்றி நன்றி.

0: இதை மாதிரி நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா அது எந்த பொருள் அப்படின்றத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஆசை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குட்டி குட்டி விளம்பரங்களும் வர இருக்கு. கேட்டடையும் திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.
1: தள்ளுமா, ஃபோனில் வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜரை எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 11:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். நமக்கு யாராவது ஏதாவது பிடிச்சமானவங்க இல்லை பிடிச்சமானவங்க இல்லைனாலும் பெரும்பாலும் பிடித்தமானவங்க தான் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி தரும்பொழுது நமக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சேர்த்து வச்சு ரொம்ப ஆசையாக கஷ்டப்பட்டுலாம் வாங்கி தரும்போது அந்த பொருளை இல்லை நாமளே கூட சேர்த்து வச்சு வாங்கும்பொழுது அதை நம்ம மிஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு வழி இருக்கும் இல்லை, என்னடா இது இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல். அது வந்து அதே மாதிரி எந்த விஷயத்தை பார்க்கும்போதுனாலுமே நமக்கு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ண பொருள் அதுக்காக ரொம்ப சிந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கேன். நேயர்களோடு தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க எந்த பொருளை மிஸ் பண்ணிட்டு சிந்திச்சிருக்கீங்க ரொம்ப நேரம், ஐயோ இதை போய் தொலைச்சிட்டோமே?
1: என்னுடைய சித்தப்பா வந்து எனக்காக ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு மேம்.
0: ஓகே.
1: அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்ச், அது வந்து நான் காலேஜ் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கிஃப்ட் பண்ணாரு. உன் கை வந்து ரொம்ப ஒண்ணும் போடாத இருக்கு சந்திரோ, இத கண்டிப்பா நீ போட்டுக்கோ நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு அப்படின்னு. நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு அந்த வாட்ச் வாங்கினேன். எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு தெரியல, திடீர்னு என்னுடைய கையில இருந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து என்னுடைய சித்தப்பா கேட்டாரு, சந்திரசேகர் நான் கொடுத்த வாட்ச் யூஸ் பண்றதா தினமும் இருக்குல்ல, ரொம்ப பயனுள்ளதா இருக்குல்லன்னு. அப்ப தொலைச்சிட்டேன் சித்தப்பா அப்படின்னு எனக்கு சொல்ல மனசு. ஆமா ஆமா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க சித்தப்பா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்லி சமாளிச்சேன். பட் கிட்டத்தட்ட 6 months கழிச்சு பாத்தீங்கன்னா என் வீட்டுல பத்திரமா என்னுடைய ஷெல்ஃபுக்குள்ள அது இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மறுபடியும் அந்த ஒரு பொருள் அப்படிங்கறது கிடைச்சதுன்னு. அது எப்படி வச்சாங்க யார வச்சாங்க
0: எதுவும் தெரியாது,
1: தெரியல.
0: அத பத்தின ஆய்வும் நமக்கு வேணாம், நமக்கு அது கிடைச்சது இல்ல அதுவே பெரிய விஷயம்.
1: எக்ஸாக்ட்லி. அப்புறமா அந்த வாட்ச நான் இன்னைக்கு வரைக்கும் கூட பயன்படுத்திட்டு வரேன், அது ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஆமா.
0: ஓகே சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலினி தேவி.
2: ரெண்டு பொருளும் தொலைச்சிருக்கேன். ஒண்ணு அப்ப வந்து சொல்றது 76ல
0: அதையும் சிரிச்சுட்டுதான் சொல்லுவீங்களா? ரெண்டு பொருள் தொலைச்சிருக்கேன்.
2: செருப்பு எல்லாம் போட மாட்டாங்க, யாருமே செருப்பு போட மாட்டாங்க. எனக்கு நாங்க சென்னைக்கு வந்திருந்த இடத்துல எங்க அம்மா ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த செருப்பு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே கால போட்டு நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்போ அந்த சாண்டல் கலர் நல்லா ஹீல்ஸ் வச்ச செருப்பு. அப்போ
0: போட்டு
2: போய் எல்லாம் நல்லா பங்களா வீடு நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து கீழே வந்து பார்த்தா சிற்ப காணும்.
0: ஐயோ
2: எனக்கு எங்க அம்மா தெரிஞ்சல தெரியாது, ஒரு வாரம்
0: ஒரு வாரம் யாருக்கு தெரியாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கீங்க.
2: ஆமா அதுல வேற என் தங்கச்சி அவ கொஞ்சம் தொலைஞ்சு

0: ஐயோ, அக்காவ தங்கச்சியும் சேர்ந்துகிட்டு தொலைச்சிட்டு வந்து இப்ப இத காமெடியா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: நன்றி. நேர்களோட தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: பதினோரு மணி 42 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: கோபுரத்னம்.
4: யார் பேசுறீங்க?
5: கோபுரத்னம்.
4: கோபுரத்னமா, ஓகே. சொல்லுங்க, நீங்க எந்த பொருளை தொலைச்சிட்டு அதிகமா யோசிச்சிருக்கீங்க?
5: சைக்கிள்.
4: ஓகே.
5: படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறப்போ அப்பா வாங்கி கொடுத்தாரு.
4: ஓகே.
5: பெரும்பாலும்
4: அப்பெல்லாம் வெளியே அந்த மாதிரி உட்காந்து பெஞ்ச் போட்டுதான் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்துட்டு போறது நீங்க பாக்கலையா? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
6: சித்ரா மேம்.
4: ஓகே சித்ரா மேடம், சொல்லுங்க.
6: எனக்கும் அந்த மாலினி மேம் சொன்னாங்களே, செருப்பு ஞாபகம் தான் மேம் வருது.
4: செருப்பு விட்டேன்னா, நீங்க எப்படி தொலைச்சீங்க செருப்ப?
6: நான் வந்து மாசமா இருந்தேன் மேம், செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு
4: போனாங்க.
6: கழட்டி விட்டுட்டு போய் உள்ள போய் எல்லாம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்ல மேம், அது கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க மேம், நல்லா ரெட் கலரு பான்சி மாதிரி மேல அப்படியே பூ மாதிரி இருக்கும், மேல மேல வந்து நல்லா சரிகை இருக்கும் மேம், அவ்வளவு
4: அழகா இருந்திருக்கு. அதான் எடுத்துட்டு போயிட்டாங்க.
6: வேறல மேம், கல்யாணம் எடுத்து கொடுத்தாங்க, வேறல அவ்வளவு நான் பத்திரமா வச்சிருந்தேன், வெளியே போனாதான் போடுவேன். மத்த நேரம்லாம் சிம்பிளான செருப்பு போட்டுன்னு
4: இருப்பேன்.
6: அன்னைக்கு ஏதோ போட்டு போனேன், அது மாதிரி ஆயிடுச்சு. கிடைக்கவே இல்ல மேம்.
4: சரி விடுங்க, யாருக்கும் நீங்க தானம் பண்ணிருக்கீங்க நினைச்சுக்கோங்க, வேற ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: சித்தமல்லி ராஜமாணிக்கம் மேம்.
4: ராஜமாணிக்கம் சொல்லுங்க.
7: நான் முதல் முதல்ல மொபைல் வாங்கினது ஃபர்ஸ்ட் தான் வாங்கினேன், ஒரு போன்
4: ஃப்ரெண்ட்
7: வாங்கி கொடுத்தாரு.
4: ஃப்ரெண்ட் மொபைல் வாங்கி கொடுத்தாரா? சூப்பர்.
7: ஆமா, ஃப்ரெண்ட் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாரு. அது மிஸ் ஆயிச்சு ஒரு ஒரு வருஷத்துல.
4: ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த மொபைல எவ்வளவு அசால்ட்டா நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க.
7: மிஸ் ஆயிச்சு, அதே பெரிய டென்ஷன் ஆயி ரொம்ப நாள் வந்து.
4: ஓகே ஓகே. அது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுமா தொலைச்சிட்டீங்கன்னு?
7: அவரு தெரியும் தெரியும் தெரியும்.
4: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
4: ஓகே ராஜசேகர் சார், சொல்லுங்க.
8: என்னுடைய அன்பு மனைவிக்கு கல்யாண நாள் எங்க மாமியார் வீட்டுக்கு போனோம். போயிட்டு வரும்போது கொலுசு வாங்கி

0: போட்டுட்டேன் புதுசு.
1: ம்,
0: அது போட்டு நடந்து வந்தேன்னா அது கைட்டு எங்கேயோ விழுந்துட்டு அது தொலைச்சிட்டுக்கா. வருத்தப்பட்டா நான் ஒன்னும் எல்லாம் வருத்தப்படாத வாங்கிக்கலாம் வேறேன்னு
1: சொல்லிட்டேன்.
0: வருத்தப்பட்டிருக்கேன் நானு.
1: என்ன ஒரு அன்பு கணவரா இருக்கீங்க. நீங்க என்ன பொருளை தொலைச்சிருக்கீங்க?
0: நான் என் மனைவியதான் தொலைச்சிட்டேன்.
1: அவங்கதான் உங்க இதயத்திலே இருக்காங்களே, நீங்க எப்படி தொலைப்பீங்க? அவங்க எப்பவும் தொலைய மாட்டாங்க.
0: இருக்கிறாங்க, உண்மைதான், 100%
1: உண்மை.
0: ஞாபகம் வந்தது, எதை தொலைச்சிட்டீங்கன்னு கேட்டேன், அந்த தலைப்பு கொடுத்தீங்கல்ல.
1: ஓகே ஓகே. அன்பானவர்கள் மனிதர்கள் எப்பவுமே எங்கேயும் தொலைய மாட்டாங்க, நமக்குள்ளதான் இருப்பாங்க.
0: ஓகே மேடம், நன்றி.
1: ஓகே, நன்றி நன்றி. 11:45 ஆயிட்டிருக்கு. நேயர்களோட தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வர இருக்கு. டீமானோட இசையில யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படி எந்த பொருளுக்காக அதிகமா வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களோட. நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 295-2-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கோம் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கங்க மேம். மழையோட, இடி மழையோட வர போகுது, ரெடியா இருக்கு, காத்துக்கிட்டு
2: இருக்கு. ஓ, ரெடியா இருக்கா? நீங்களும் அதுக்கான ஒரு தயார் நிலையில தான் ரெடியா இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்கெல்லாம்.
3: என்னோட இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு யாரோ எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எக்ஸாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல சொன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது, யார் எடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு லெசனா எனக்கு எழுதி எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங்கா இருந்தது அதெல்லாம் மாதிரி வச்சு அப்புறம் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க மேம். அதை
2: சூப்பர். ஆனா அதுல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்கதான் உண்மை.
3: இன்னைக்கு நினைச்சு நான் ரொம்ப இது பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொருத்தரும் எழுதி கொடுத்தாங்க. வந்து சார் சொன்னார், இந்த மாதிரி காணா போயிடுச்சுன்னே அப்ப யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துருங்கன்ட்டு. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருந்தது அந்த டைம்ல எனக்கு. அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். ஆன்சர் எஸ்ஏ அதுக்கு இதெல்லாமே நம்ம இதுல எழுதியிருப்போம்.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா அது வந்து உண்மையாவே அந்த நேரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி மத்தவங்க உதவி இருக்காங்க அப்படின்றதும் பெரிய விஷயமா இருக்கு. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கண்ணன்.
2: சொல்லுங்க கண்ணன்.
4: அதாவது ஒரு 10-15 வயசு இருக்க நாங்க என்ன செஞ்சேன், எங்களுக்கு வந்து மாடு, ஒரு 50 மாடு இருக்கும்.
2: ஓகே.
4: ஒரு 2-3 பேர் கூட்டி சேர்ந்து மாடு மேய்ப்போம். என்ன பண்ணாப்புல அந்த 2 பேருக்கு அண்ணன் தம்பி, இன்னொரு அண்ணன் தம்பி, நான் வந்து தனி ஒரு ஆளு. எங்க மாட்டுல உள்ள மணிய அவுத்து அவுத்து திட்டி திட்டான்.
2: ஓகே.
4: வீட்டுல வர்ற பார்க்கும் போது ஒரு மாட்டுல மணி இல்ல. என்ன பண்றது, அண்ணன் அண்ணன் வாங்கி போட்டு விட்டாரு.
2: நன்றி நன்றி. கண்டிப்பாக வந்து நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நேயர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே தொலைக்கிறது அப்படின்றது மனிதர்களுடைய இயல்பு தானே, அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் காலேஜ் படிக்கும் பொழுது நான் வெள்ளி ரிங், என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய பிறந்த நாளுக்காக சூரிய ஒளி அவள் பேர், அவள் வாங்கி கொடுத்தான். அந்த ரிங் வந்து ரொம்ப நாளாக நான் கையில் போட்டுட்டு தான் இருந்தேன், ரொம்ப நாளாகவே போட்டுட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த ரிங்கை எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது

அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சைனடா இவ்வளோ நாள் கூட இருந்தது இன்றைக்கி இல்லையே அப்படின்ற மாதிரி, அதுவும் ஃபஸ்ட் டைம் அந்த ரிங் அப்படின்றதுனால. ஓகே, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தொலைச்ச பொருள் அப்படின்றது இருக்கும். இருந்தாலுமே வந்து நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்தாருந்தாலுமே கூட அந்த பொருள் தொலைஞ்சிருந்தாலும் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்தோடு அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி கேட்ட நேயர்கள் எல்லாருக்கும், கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கவி ரவியோட வரிகளில் தேவா இசையில் அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிற. திரும்பவும் ஒரு மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பாடமும் காத்துட்டு இருக்கு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: ஆசைகள் எல்லாம் உயிருக்குள் ஒலிப்பதே. உண்ணாமல் உறங்காமல் உயிர்த்திருக்கும் வழி கண்டு உன்னிழலாய் நான் மாறி உன்னோடு.
1: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்ட

0: உங்கள் பற்றிய சிறு குறிப்பு.
1: பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிவோம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 2016 ஆண்டு மே மாதம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா என்பது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். பாரம்பரிய சமையல் எரிபொருட்களான விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தும் கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சுற்றுச்சூழலிலும் தீங்குகளும் அதன் தாக்கங்களும் பல இருந்தன. இந்த நிலையிலிருந்து அவர்களை மேம்படுத்த கிராமப்புற பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை கிடைக்கச் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மகோபாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. 2020 ஆண்டிற்குள் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவதை இலக்காக கொண்டே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் 8வது கோடி எல்பிஜி இணைப்பு 2019 ஆண்டு செப்டம்பர் 7 அன்றே வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 8 கோடி எல்பிஜி இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் 2016 ஆண்டு நிலவரப்படி இருந்த 62 விழுக்காடாக இருந்த எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2021 ஆண்டுக்குள் 99.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. புலம்பெயர்ந்த வீடுகளுக்கு சிறப்பு வசதியுடன் கூடிய பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 1.6 கோடி எல்பிஜி இணைப்புகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 கீழ் பயன்பெற விரும்பும் பெண்கள் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். எண்ணெய் விற்பனை செய்யும் எந்த ஒரு நிறுவனத்தின் மற்றொரு எல்பிஜி இணைப்பும் அந்த வீட்டில் இருத்தல் கூடாது. சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனவாசிகள், தீவுகள் மற்றும் நதித்தீவுகளில் வசிக்கும் எந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 18 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் இணைவதற்கு விண்ணப்பதாரர் தன்னுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரிக்கான ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர் அனைவரும் ஆதாரில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்யப்படும் மாநிலத்தில் வழங்கப்படும் ரேஷன் கார்டு அல்லது இடம்பெயர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப அமைப்பு பற்றி பிற மாநில அரசு அளிக்கும் ஆவணத்தின் இணைப்பு 1 அளிக்கப்படும் சுய விவர அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். பயனாளியின் ஆதார் மற்றும் ஆவணத்தின் வரிசை எண் 3 குறிப்பிடப்பட்டுள்ள 18 வயது நிரம்பிய குடும்ப உறுப்பினரின் ஆதார் அட்டையையே சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவரின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC எண்ணை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் நிலைக்கு ஆதரவான KYC விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1800-233-3555 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். மேலும் 1800-266-6696 என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எல்பிஜி சம்பந்தமான அவசர கால உதவிகளுக்கு 1906 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: அனைவருக்கும் வணக்கம். நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சி கேட்க போறீங்க ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அப்பா, இன்னைக்கு என்ன சமையல் செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, காலையில் என்ன செய்கிறது, மத்தியானம் என்ன சமைக்கிறது, நைட் என்ன சமைக்கிறது, இப்படி யோசித்து யோசித்து யோசிச்சே பயங்கரமாக தலைவலிக்குங்க. இப்படி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அதை தான் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. 2986-0038 2905-205544 இந்த எண்களுக்கு பெண்கள் மட்டும் கால் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம். அழைக்கிறீங்க? ஜெயலட்சுமி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க ஜெயலட்சுமி. என்ன பண்றது, எல்லா நாளும் சாம்பார் வைக்க முடியுமா, எல்லா நாளும் வத்த குழம்பு வைக்க முடியுமான்னு இருக்கும்ல?
1: இல்ல இல்ல, காய்கறி வீட்டுல வச்சிருக்கேன்.
0: சூப்பர். அப்ப முன்னாடியே பிளான் பண்ணிருவீங்க?
1: ஆமா, நாளைக்கு அவ காலையில 6-7 கிளம்புவோம், அதுக்குள்ள சமையல முடிக்கணும். அப்புறம் நடுவுல நான் செஞ்சுப்போம், நைட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வைப்போம் மேம்.
0: முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிடுவீங்க, ப்ரீ பிளான்டா இருப்பீங்க.
1: ஆமா மேம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் ராஜலேஷன். வெஸ்ட் மாம்பழம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நம்ம காய்கறி இப்ப எப்பொழுதுமே எல்லாருமே இப்ப பொம்பளை இங்க வந்து ஒரு வாரத்துக்கோ 4 நாளைக்கோ தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்பொழுதே வாங்கிட்டு வந்து வச்சதும் அது இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிற மாதிரி ஒவ்வொரு காய்கறி அது மாதிரிதான் பெண்கள் பிரிப்பாங்க.
0: ஆமா,
2: அது மாதிரி பிரிக்கும் பட்சம் அப்ப வந்து ஈஸியா ஏதாவது ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரியோ அல்லது பேப்பர் மாதிரியோ தொங்க விட்டுக்கிட்டு நம்ம பசங்க பொம்பளைங்க தான் குடும்ப தலைவி தலைவர் எல்லாருமே எழுதலாம். அதுல இது காலம்பரை இதை செய்யலாம், மத்தியானம் இதை செய்யலாம்னா அதுல ஒரு சாய்ஸ் எடுத்து கூட அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம சொல்லுவோம்ல, வேணும்னா நான் அதை விட்டுடலாம் சாய்ஸ்.
0: அந்த மாதிரி எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, என்ன வேணும்ன்றத அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம்ன்றீங்க.
2: அது வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், கொஞ்சம் பிடிச்சாப்புலையும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சாப்ப. இப்ப இன்னைக்கு அப்பாவுக்கு செஞ்ச பிடிச்சத்தை செஞ்சோம்னா சரிப்பா நாளைக்கு உனக்கு பிடிச்சத செய்யறேன் அப்படி கொஞ்சம்
0: சூப்பருங்க. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. செம்ம அழகா சொன்னாங்க. இதுல சில குடும்பம் ஒண்ணு இருக்கு, எப்படின்னா என்ன இன்னைக்கு செய்யட்டும் அப்படின்னு கேட்டா, என்னத்தையாவது செய்யுமா, உனக்கு என்ன ஈஸியோ செய், உனக்கு என்ன வசதியோ செய் அப்படின்னு அப்படியே பொத்தாம்படையா முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சொல்ற சமயங்கள்ல என்ன பண்ணுவீங்க, இதுதான் என்னோட க்வெஸ்டன். இதுக்கு நீங்க வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா 2986-0038 2905-205544 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். இல்ல ஃபேஸ்புக்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்துல கூட என்னோட போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நிகழ்ச்சியோட முதல் பாடலா பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோலை.

0: ஒன்று.
1: அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழுத்தாளர் கவிஞர் மூமுருகேஸ் பேசுகிறேன். வானொலிக்கு வயது 90 என்று சொல்கிற போதே எனது நினைவுகள் அதில் பாதியான கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறது. எனது சிறு வயதிலேந்தே வானொலி கேட்கிற ஆர்வம் எனக்குள் ஒரு விதை போல் விழுந்தது.

என் வீட்டில் வானொலி கிடையாது அப்போது. என்றாலும் எனது வீட்டை சுற்றியிருந்த பல வீடுகளில் வானொலி இருக்கும். ஏதாவது ஒரு பழைய பாடலையோ அல்லது ஏதாவது ஒரு தலைவரின் உரையையோ தெருவில் நடந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கிற ஒற்றை ஒற்றை வரிகள் சேர்ந்து அந்த மொத்த உரையையும் கேட்டுவிடலாம். அப்படி வீடுகளிலெல்லாம் வானொலியும் வானொலி நேயர்களும் இருந்த ஒரு பொற்காலம் ஒன்று இருந்தது. வானொலிக்கும் எனக்குமான உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது. இன்றைக்கு எனது இலக்கிய பயணத்தில் ஒரு படிக்கட்டு போல இருந்தது வானொலி என்று கூட சொல்வேன். ஏனென்றால் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த கருத்தும் காணமும் என்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலில் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்குமான எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதே போல இளையோர் மன்றம் என்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்விலும் அடிக்கடி நான் பங்கேற்பதுண்டு. அப்படி எனக்குள் இருந்த இலக்கிய ஆர்வத்திற்கு நீர் ஊற்றி என்னை ஒரு படைப்பாளனாக தொடர்ந்து இலக்கியத்தில் ஆர்வத்துடன் இயங்குவனாக மாற்றியதில் வானொலிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வானொலியின் பங்கு என்பது மகத்தானது. காற்றின் வழியே செய்திகளை இசையை அனுப்பும் வானொலியின் தொடர் பயணம் என்றென்றும் சிறக்கட்டும். எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 12:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கீங்க. டெய்லி என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி நேற்று சாம்பார் வச்சிட்டோம், முந்தா நேற்று ரசம் வச்சிட்டோம், இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அப்படி குழப்பமாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2986-00038, 2952-00554 இந்த எண்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம கூட பேச போகிற தோழி யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: காய் தேயிலி ரெண்டு காய் வச்சிருவேன். நைட்டு பிரச்சனை தான் போடும். 5 மணிக்கே என்ன சாப்பாடு செய்ய போறீங்க அப்படின்னு கேப்பாங்க. ஒரு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, அது மாதிரி ஒரு ஒரு 3 நாளைக்கு போராட்டமா இருக்கும். உப்புமா சாய் செய்யறேன்னா வேண்டாமாங்க. யாராவது வேண்டாம் சொல்லுவாங்க. சரி, யாரு வேண்டாங்களோ அவங்க நீங்க செஞ்சு சாப்பிடுங்கன்னு வேணாம், அவங்களுக்கு முடிச்சுவேன்.
0: யார் வேணாம்னு சொல்றீங்களோ நீங்களே சமைச்சுக்கோங்க. ஓகே, அப்படிதான் சொல்வேன் அப்படின்றாங்க. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: என்ன
0: டாபிக் கவனிக்கலையா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க?
2: சப்பாத்தியோ, இட்லியோ, பூரியோ எல்லாம் நைட்டு செஞ்சுவாங்க. ஆனா காலை வந்து மாவை செய்ய செய்வாங்க. நைட்டு ரொம்ப ப்ராப்ளம், ஒவ்வொருத்தரும் விதமா கேட்பாங்க, கஷ்டமா இருக்கும் அம்மாக்கு. அதனால மொத்தமா அழைச்சி விட்டுருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிடு சொல்லி. அவங்க செய்யறாங்க அப்பா சமையல், அதனால அவரு சப்பாத்தி செஞ்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் சாப்பிடு சொல்லுவாங்க. எங்க அம்மா தான், நாங்கெல்லாம் சாப்பிட்டு கொடுத்து
0: என்ன கலா சொல்ல வராங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நாங்க சொல்றதுதான், நாங்க தானே சமைக்கிறோம், என்னத்தையோ ஒண்ணு நாங்க செய்யறோம், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி நீங்களும் வந்து குழம்பும் போது என்னெல்லாம் செய்வீங்க, யார்கிட்ட எல்லாம் ஐடியா கேப்பீங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் எடுத்த வீட்டுக்காரவங்க என்ன கேக்குறாங்க, என்ன சமைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு நான் சமைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க, எப்படிலாம் இதெல்லாம் கையாளுறீங்க, அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 2986-00038, 2952-00554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்ல ஃபேஸ்புக்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் என்னோட போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ ரெண்டு பேரும் இணைந்து தாமரையின் பாடல் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் பாடின இந்த பாடல் பார்த்த முதல் அலே சாங் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே போமேஸ்.

0: ಬಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ, நேரம் 12:27 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சமைக்கிறது அப்படின்னு குழம்பும் போது நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து? எப்படிமா இருக்கீங்க? நலமா இருக்கேன், சொல்லுங்க. கேம் இல்ல, என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம இருக்கும் போது என்ன செய்வீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வாழ்த்துகள், பாராட்டுகள். ஹேமலதா.
0: ஹேமலதா, நல்லா இருக்கீங்களா? ஹேமலதா
1: நல்லாம இருக்கேன். அப்படியே கூட ஊட்டியில இருக்கமா கள்ளக்குறிச்சியில இருக்கமான்னு தெரியல.
0: அப்படி இருக்கு,
1: மழை வர ரெடியா இருக்கு, எப்ப வரும்னு தெரியல.
0: சரி சரி, ஓகே, ரொம்ப நலமா இருக்கேன்.
1: நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்றது சமையல், திடீர்னு நாங்க ஒரு பிளான் பண்ணி பண்ணிருக்கோம், திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னத்தை சமாளிக்கிறது? ஒரு சாம்பார் இருக்குதுன்னா ஒரு தொகையில அரைச்சி ஒரு ரசம் வச்சு விட்டுறலாம்.
0: சரி,
1: இல்ல வீட்டுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படின்னா, ஒரு சுண்டக்காய் இருக்குதுன்னா அது எல்லாருக்கும் எப்படி பிடிக்காது? அது குழம்பு வச்சாலும், கார குழம்பு வச்சாலும், சாம்பார் வச்சாலும் பிடிக்காது. அதனால என்ன பண்றதுன்னு, அது தொகையில அரைச்சி வச்சிடறது.
0: அப்ப
1: அது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே அது ஒத்து ஒத்து போயிடும். இந்த மாதிரி கொள்ளு தகவல் ரசம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரே சாம்பாரு ஒரே கார குழம்பு இப்படியே வைக்க முடியாதுங்கம்மா. இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு இப்படி செஞ்சிடுறது, சாப்பிட்டு வச்சிடறது எப்படியாவது.
0: முள்ளங்கி
1: தொகையில், முள்ளங்கி தொகையில், தக்காளி தொகையில அரைக்கிற மாதிரி தான் சுண்டக்காய் தொகையிலும். அப்படியே வணக்கி விட்டு அப்படியே சுண்டக்காயா அரைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும்.
0: சம சம சூப்பர். உங்களுடைய டிப்ஸ்க்கு ரொம்ப நன்றி.
1: நீங்களும் நல்ல யோசனை பண்ணி காப்பி கொடுத்துருக்கீங்க.
0: தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இல்லத்தரசிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணால் போர் அடிச்சிரும், இதை செஞ்சால் திரும்ப திரும்ப இதையே செய்கிறியே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போ சூப்பராக சொன்னாங்க, சுண்டக்காவை வந்து குழம்பு வச்சாலோ இது பண்ணாலோ யாருக்கும் பிடிக்காது, அதனால் நான் அதை துவையெல்லாம் வச்சிருவேன், அதை இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்ருவாங்கல்ல அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளம்பரமும் ஒரு பாடல் வருது, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள்ள

வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன.

0: உள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்

உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில என்ன சமைக்கிறது அப்படின்னு குழப்பமா இருக்கும் போது என்ன செய்வீங்கன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக நேர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் எங்க இருந்து? ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கும்மா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
2: ஆமாமா, சரி சொல்லுங்க.
3: இருக்கும். அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, சீன கருவாட்டு குழம்பு, நகர கருவாடு, சின்ன நாப்பிட அப்படி கெட்டியா வச்சு கிரேவி மாதிரி வச்சு கடல தொகையில இருக்கு.
2: சோ இப்ப நேரம் வேற வந்து பசிக்குது, இந்த டைம்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா எல்லாரும்.
3: விரதங்களுக்கு வந்து எள்ளு தொகையில அரைப்பான், சனிக்கிழமை விரதங்களுக்கு எண்ணெய் வறுத்துக்கிட்டு தேங்காய் புளி கொஞ்சம் தேங்காய் உப்பு வெள்ளப்பூடு இதை வச்சு வச்சோம்னா ஜோரா இருக்கும். இந்த ரசத்துக்கு பருப்பு கடைஞ்சி பருப்பு ரசம் வச்சு எழுத்தவையல் வச்சு இது முருங்கைக்காய் மசால் பண்றது, பச்சையா பிடிக்கிறது சொல்லுவாங்க, அதை வச்சாலும் ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி கொள்ளு துவையல் அப்படின்னா கொள்ள வறுத்துட்டு அதுக்கு தேங்காய் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லைன்னா வைக்காம கூட வெள்ளப்பூடு கொஞ்சம் உப்பு வெள்ளப்பூடு பல்லு வச்சு நல்ல மை போல அம்மியில அரைக்கணும். தேங்காய் கொஞ்சம் வச்சா ருசியா இருக்கும். அந்த துவையல் வந்து புளிக்குழம்புகளுக்குலாம் நல்லா இருக்கும். இந்த கட்டித்தம்புருங்காக்கா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இந்த துவையல் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். தேங்காய் துவையல் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். ரசத்துக்கும் சாம்பார் இருக்கும். தேங்காய் புளி கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கொஞ்சம் அதோட சேர்த்து வச்சு அரைக்கணும். இப்படி வகை வகையா துவையல்களை பண்ணி சாப்பிடும் போது அது நல்ல ஜீரணத்தன்மையும் ஏற்படும், உடம்புக்கும் நல்லா கொள்ளு கொள்ளு வந்து கொழுப்புகளை குறைக்கும். எள்ளு வந்து ரொம்ப மெலிஞ்சு போனவங்களுக்கு எள்ளு துவையல் கொடுக்கலாம், கொடுத்தவங்களுக்கு கொழு துவையல் கொடுக்கலாம். இப்படி வேக வகையா சமையல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லபடி ஆரோக்கியமா பாதுகாத்துக்கிறோம் உடம்பு.
2: நன்றிமா, நன்றி நன்றி. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன், துவையல்ல ஒரு வகையவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான துவையல் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய இல்லத்தரசிகள் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் 2:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூளு. நான் ஷாலினி.

சரஸ்வதி ஃபிலிம்ஸ் வழங்கும் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்தவர்கள் கமல்ஹாசன், பிரபுதேவா, மௌலி, எம் எஸ் விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை கார்த்திக் ராஜா. இயக்கம் சிங்கீதம் சீனிவாசராவ். வானொலி வடிவம் வி. குமார்.

0: இந்த மியூசிக் எல்லாம் வானாங்கடா கண்ணுங்களா.
1: ஏப்பா நல்லாதானப்பா இருக்கு.
0: சதாம்பா நம்ம பாட்டெல்லாம் பாடி மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்குள்ள அம்மா மேல கொண்டாந்து எவனா கொட்டு போடுவான். மாலை போடு.
2: எல்லாருமே
1: குப்பையில கிடந்த போலி முடியா
0: மாணிக்கம்ன்றாரு.
2: மாணிக்கமா உங்க ரெண்டு பேர் பேரு லிங்கமாச்சே மாத்திட்டீங்களா?
0: அதான் நீ இங்க குப்பை கொட்டு நிக்கிற.
3: என்னைய மாடுக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல சார், பசங்க படிக்கிற இடத்துல மாட கொண்டாந்து காட்டலாமா?
3: இனிமே பசங்க இந்த இடத்துல படிக்க கூடாது. நீ பேசணும், ரொம்ப நேரம் ஆகும், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்.
0: இங்க ஏன் படி கூடாதுன்றீங்க?
3: என்ன பெருசா படிச்சு கிழிக்க போறாங்க? எப்படியும் கடைசி மாடு மேய்க்கதான் போறாங்க. இந்த இடத்த நான் கோணா இருக்கு கொடுத்தாச்சு. நீங்களே அனாதைங்க, போறா குறைக்கு அந்த அனாதைகளையும் கட்டி அழறீங்களா? எது பேசுறதா இருந்தாலும் கோனாட்ட பேசிக்க.
0: இல்ல இல்ல நீங்க
3: அதெல்லாம் முடியாது, அங்க இருக்கிற பேசிக்க.
0: மிஸ்டர் கோனா.
3: எஸ். வாட் யூ வாண்ட்?
0: ஆமா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்ப உங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, பசங்க படிக்கிற இடத்துல மாடு கட்டலாங்களா? கல்வி முக்கியம் இல்லைங்களா? கோனார் நோட்ஸ் கேள்விப்பட்டது. சார் இந்த இடத்தெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீங்க மாடெல்லாம் கட்ட முடியாது.
3: அது எனக்கு தெரியும். நல்ல வாடகை கொடுக்கிற மனுஷன் குடி வைக்கலாம்ல.
0: ஐயோ
3: என்ன
0: அப்படியே என்னடா ஓவியம் என்ன?
3: பெரிய ரவிவர்மா உங்களை எல்லாரையும் ஓச்சு கட்ட போறேன். அப்புறம் என்ன பெரிய ஓவியர்?
0: அப்படி சொல்லாதீங்க. இந்த மலலைகளை பாருங்கள். கிள்ளை மொழி, பால்மனம் மாறாத முகம்.
3: பால்மனம், பெரிய பால்மனம். நான் கோரோனா சொன்ன பால்மனத்தை படிப்படியா கறந்து கொடுப்பார் தெரியுமா? தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்க. கைய கால பிடிக்காத, சும்மா ஒரு சுத்திர காசு கிடைக்குமா? சம்பாதிக்கிறதுக்கு உருப்படியா வழி சொல்ற கேக்குறியா?
0: சார் நான் திருட மாட்டேன், சூதாட மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன்,
3: சம்பாதிக்க மாட்டேங்கிறேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன்.
0: நான் நீங்க இல்லாத நேரத்துல ஒயின் ஷாப்ப பாத்துக்கணும்ன்றீங்களா? அதுவும் தப்பு சார். குடி குடி கடுகம் காந்தி பிறந்த நாடு இது.
3: ஐயோ இந்த பொறுப்பான வேலையில உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். நான் சொல்றது வேற ஒரு ஐடியா.
0: சொல்லுங்க.
3: நடிக்கிறியா?
0: இல்ல சார் நிஜமா கும்பிடுறேன் சார்.
3: இல்ல நான் ஒரு இடத்துக்கு அனுப்புறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு கேக்குறேன்.
0: இப்ப உங்களை சார்னு மரியாதை கூப்பிடுறது எல்லாமே ஆக்டிங் தானா?
3: நீ பெரிய ஆளு, நீதான் அங்க போறதுக்கு சரியான ஆளு.
0: எங்க
4: ஆன்மீக நண்பர்களின் சார்பாக பகவான் ஸ்ரீ ஆனந்த விகடானந்தாவின் பிரதம சீடரான சீலஸ்ரீ ஜூனியர் விகடானந்தாவை அருளாட்சி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
5: பக்தர்களின் நெஞ்ச தடாகத்தில் பூத்த குமுதம் ஆனந்த விகடானந்தா. சன்மார்க்க கதவை திறக்க வந்த ஷாவி ஆனந்த விகடானந்தா. அடியவர்களுக்காக ஆண்டவரிடம் ஆனந்த விகடானந்தாவின் இதயம் பேசுகிறார்.

0: அவர் அளிக்கும் குங்குமமும் கல்கண்டும் வெறும் பிரசாதம் அல்ல, தேவி கலைமகள் கடைக்கண்ணால் பார்க்கும் புதிய பார்வை. மக்கள் குரலுக்காக மகேஸ்வரிடம் தினத்தூது செல்பவர் நமது ஆனந்த விகடானந்தா. சுருங்க சொன்னால் காலை மாலை என்று பாராமல் அடியவர்களின் கஷ்டத்தை ஆண்டவரிடம் செய்திகளாக சொல்லும் ஓர் ஆன்மீக பத்திரிகை நமது ஆனந்த விகடானந்தா.
1: கால் குணமாவணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்.
2: கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம்.
1: நாங்க நீங்க என்ன பார்த்து சாமியார் தட்டுல பணத்தை போட்டீங்களா?
2: ஆமாங்க தம்பி.
1: எவ்வளவு போட்டீங்க?
2: 5000 ரூபாய்.
1: என்னங்க நீங்க குழந்தை வைத்தியசாலைக்கு போகணும்னா என்ன பண்ண

0: பாக்கலாம்னு சொல்றாங்களே, யாரையாவது ஒருத்தரும் குணப்படுத்தி காட்டுதும் பாக்கலாம்.
1: தம்பி, இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி.
2: ஐயா, நான் எதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுற?
1: கால் சரியாச்சுல, அதே மாதிரி யாரத்துக்கு?
3: ஆமாங்கண்ணே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே.
2: ஐயோ பாப்பா, கால் குணமாவணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்.
1: கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம்.
2: நாங்க நீங்க என்ன பார்த்து சாமியார் தட்டுல பணத்தை போட்டீங்களா?
1: ஆமாங்க தம்பி.
2: எவ்வளவு போட்டீங்க?
1: 5000 ரூபாய்.
2: நாங்க நீங்க குழந்தை வைத்திய செலவு வேணும்னா என்ன பண்ண போறீங்க?
3: சாமியார் கொடுப்பாருன்னு.
2: போடுங்க.
4: அந்த காலத்துல பெரியவங்க மூவாசியா இறக்கறாங்க. நான் சொல்றேன், மூவாசியா இறக்கறது பத்தாது, நாவாசியா இறக்கணும். குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பெரியவங்க சொன்னாங்க. இதுதான் தாரக மந்திரம். சொல்லுங்க. ஆசை தோசை அப்பளம் வடை.
2: கூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. இது நம்பிக்கை கூட இல்ல, அந்த சாமியாரை சின்ன பசங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம்.
5: ஏய் என்ன சாத்தான் வேதம் போகுதா?
2: நான் வேதமும் ஆதுவானா சாத்தானாவும் ஆவானா? நான் பழைய கூப்ப தட்டியாவே இருந்துறேன், விட்டுருங்க.
5: ஏய் என்ன என்ன என்ன பிரச்சனை உனக்கு?
2: மனசாட்சி

என்ன பண்றது யோசிப்பா.

0: நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: ஐயோ, என்னங்க எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு விகடானந்த மீட்டிங் உங்களை பார்த்தனே, அன்னையில இருந்து நான் கூட விகடானந்த பக்தி ஆயிட்டேங்க. பாருங்க.
2: கரெக்ட்.
1: பை தி வே, மை நேம் இஸ்
3: சுந்தரி.
1: ரோஸ்மரி, ட்ரை டு கன்சோல் யுவர் செல்ஃப்.
0: ரோஸ்மரிய பாத்துங்க.
1: ட்ரை டு கன்சோல்.
0: ராபர்ட் சன்
4: இருக்கார் சார், வாங்க.
0: இருக்கிறாரா?
4: ஆ, இருக்காரு.
0: 21 செயின்ட் மேரிஸ்.
4: ஆமா.
0: எச்.
4: எஸ்.
0: ராப்.
4: ம். ஐ மிஸ்டர் ராபர்ட் சன்.
0: ராபர்ட் சன்.
4: எஸ்.
0: நீங்க?
4: அவரோட சன்.
0: ஓ, அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரே பேரா?
4: ராபர்ட்ஸ் சன், வில்லியம் சன்.
0: வில்லியம்ஸ்?
4: நாட் வில்லியம்ஸ் சன், வில்லியம் சன்.
2: ஐ அம் லிங்கம்.
4: ஹ்ம்.
2: ஆபிரகாம் லிங்கன்.
4: லிங்கம்.
0: எம் சைலன்ட் சார்.
4: உங்களுக்கு அப்பாவை தெரியுமா?
0: அப்பா தான் இந்த பெயிண்டிங் ஆர்டர் பண்ணார் சார். டெலிவரி எடுக்கிறதுக்குள்ள எக்ஸ்பைரி ஆயிட்டார் சார்.
4: எப்போ ஆர்டர் கொடுத்தாரு?
0: ஒரு 7-15, ஒரு 30 days இருக்கு சார். நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார், எனக்கு இதெல்லாம் ஞாபகம்.
4: யூ பிளடி சீட். எங்க அப்பா 6 months கோமால இருக்கார், எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்?
0: கனவுல கொடுத்துட கூடாது சார்.
4: என்ன விளையாடுறியா? இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனோம் தனி போகாது, தெரியும்ல? கூட சேர்ந்து போறேன் நீ.
0: ஆனா நமக்கு குட் ஃப்ரைடே தானே சார். இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே.
1: வில்லி
0: வில்லன்கோ.
4: எங்க அப்பா பெயிண்டிங் கேட்டாருன்னு
1: போய் சொன்னாரு. அவ்வளவுதானே? எதுக்காக போய் சொல்ற தெரியுமா? பாருங்க.
4: சோ வாட்?
1: சோ வாட்? பாவர்டி பிளஸ் ஹேண்டிகேப். கை கால் விளங்காம இருந்தாரு, எப்படி பெயிண்டிங் வரைஞ்சது தெரியுமா? நீங்க சொல்லுங்க. காலல வரைஞ்சாரு. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. போதுமா, ஒரு ஹேண்டிகேப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டியே. உங்க அப்பா இருந்தா ரெடி ரோடு பாத்துப்பாரு. நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
5: ராமர், கிருஷ்ணர், சீதைன்னு ரவிவர்மா வரைஞ்ச பழைய பெயிண்டிங்ஸ் பிடிக்குமா? இல்லனா எம்எஃப் ஹுசைன், அஞ்சலி மேனன், வாசுதேவ் இவங்க வரைஞ்ச மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பிடிக்குமா?
0: அது இவங்களை பிடிச்சதுன்னா அவங்களுக்கு கோவம் வரும், அவங்கள பிடிச்சதுன்னா இவங்களுக்கு கோவம் வரும். அதெல்லாம் வானாங்க. நடு நிலமே இது தகராறு இல்லாம இருக்கு. இந்த பெயிண்டிங்
1: பெயிண்டிங் எப்ப வேணா பாத்துக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பார்க்க முடியுமா? வெல், இந்த பாண்டனிசம், கியூபிசம், இத பத்தி உங்ககிட்ட நிறைய பேசிடும்.
0: ஆர்டர் கொடுங்க. வெயிட்டிங்.
1: ஓகே.
6: ஆர்டர் ப்ளீஸ்.
1: ஒன் ஃபாலோடா ஒன் காசாட்டா.
6: ஓகே.
1: யூ லைக் பிகாசோ?
0: இல்ல வானாங்க, ஃபாலோடாவே ஃபுல் ஆயிடும்.
1: இப்பதான் நீங்க யாருன்னு தெரியுது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க.
0: என்ன
1: சொல்றீங்க?
7: என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவு மீனிங்ஃபுல்லா இன்டெப்தா இருக்கிற பெயிண்டிங்க நான் பார்த்ததே இல்லை. சிம்பிளி சூப்பர். இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான்
8: சார். இந்த பெயிண்டரை கூட்டிட்டு வந்து நம்ம காலேஜ்ல

0: சொல்லு, நம்மால போயிட்டாம்பா. நீ வீட்டு சொன்னா போய் பாரு.
1: லிங்கம்
2: வின்சென்ட்ல

0: லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க சொன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஷூர் ஷூர், அரேஞ்ச் பண்ணலாம்.
2: ஓகே ப்ரொஃபசர்.
1: ஆனா இவ என்ன பிரஷ் யூஸ் பண்ணிருப்பானு தெரியலையே.
2: அது நான் கூட கேட்ட ப்ரொஃபசர், அதுக்கு அவர் சிரிச்சிட்டு ஏதோ கால்கெட் பிரஷ் யூஸ் பண்ணுன்னு
1: சொன்னாரு. வாட் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர்.
2: ஆமா ப்ரொஃபசர், இந்த பெயிண்டிங் ஆயில் கலர்ல பண்ணதா இல்ல வாட்டர் கலர்ல பண்ணதா?
1: ரெண்டும் இல்ல. பெட்ரோலையும் டீசலையும் மிக்ஸ் பண்ணி அதுலயும் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான்.
2: அம்மா, இது என்ன கார்னர்ல லிங்கம் படம் வந்திருக்கு?
3: ஏய், இட்ஸ் ஹிஸ் நேம்.
2: லிங்கம். நேம் லிங்கம்.
1: ஓ, ஹவ் சிம்பாலிக்.
4: யூ ப்ளடி ராஸ்கல்.
5: ஐயோ,
4: நான் அப்பவே காரணத்தை கொண்டு
5: அழகான பொண்ணுமா இப்ப
4: விட்டுருமா? காசுக்காக எதையும் வரையற ஒரு கேட்டர் மாதிரி பேசி வரானே.
5: ப்ளீஸ் விட்டுருங்க மேடம். சாரி,
2: எப்ப பாரு என்ன சாரி? ஒரே ஒரு தடவை நான் கேட்டது ப்ளீஸ்.
5: முடியாது.
2: ஒரு வாரமா காதலிக்கிறோம், முடியாதுன்னா எப்படி? ப்ளீஸ். பக்கத்துல தான் யாருமே இல்லையே, என்ன கூச்சம்? தைரியமா. 1 2 3.
5: I love you.
2: அப்பா, இப்ப அது சொன்னீங்களே.
3: லிங்கா, I like your touch. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது?
6: வயசு கொள்ளா இருந்தா
3: உங்களுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், ரைட்?
6: ரைட்.
3: ஆனா கொஞ்சம் லெஃப்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்க.
6: சரி, லெஃப்ட்.
3: யூ ஆர் வெரி ஃபன்னி. வெரி
6: வெரி தான்.
3: ராமர். ராமர் பக்கத்துல அனில், அனில் பக்கத்துல யாரு? ஜாம்பவானா?
6: இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது?
3: எனக்கு மட்டும் இல்லைங்க, விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரிஞ்சுதான் ஆகணும். மத்த பெயிண்டர்ஸ்லாம் வெறும் கையெழுத்துதான் போடுறாங்க, ஆனா நீங்க உங்க கைரேகையை வச்சு அப்படியே பதிச்சிடுறீங்களே. உங்க கைரேகையை வச்சு உங்க பெயிண்டிங்க கையும் களமும் அப்படியே பிடிச்சிடலாம்.
6: என்னங்க நீங்க வேலை கட்ட வேலையெல்லாம் கைரேக களவு பெயிண்டிங் போலீஸ், வேற ஏதாவது பேசுவோமே.
3: ஓகே, வீல் டாக் அபவுட் பெயிண்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மோட்டிவ்.
6: மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: உங்களுக்கு போர் அடிக்கல, நீங்க நிறைய கூட தழும்ப மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பிரஷ் இல்லாம கையால பெயிண்ட் பண்றீங்க? என்ன எஃபெக்ட்டுக்காக?
6: ஒரு எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான்.
3: எங்க
6: என்னங்க நீங்க? முதல்ல டவலால் தொடச்சிருந்தா, இப்ப கையால தொடிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கை புடிச்சீங்க.
3: டவல் ஃபார் டெக்ஸ்சர், ரைட்?
6: லெஃப்ட்.
3: வேலையாடாதீங்க.
6: ரைட் ரைட்.
3: லிங்கம் சொல்லுங்க.
6: பின்ன உங்களுக்கு நான் ஏன் கையால பெயிண்டிங் போனேன்னு தெரியும், அவ்வளவுதான். இது ஏன் இங்கிலீஷ்ல போட்டு போய் பண்ணிக்கிறீங்க? இது ஒண்ணும் புது டெக்னிக் இல்லைங்க, ராமாயண காலத்துல இருந்துக்குது. ராமர் இலங்கைக்கு எப்படி போனாரு? அது அனுமாருங்க.
3: தெரியுங்க.
6: தெரியல, பாலங்கட்டி தானே போனாரு. அப்போ அனில் தான் பண்ணிச்சு,
3: ஹெல்ப் பண்ணிச்சு.
6: அதுக்கு ராமர் என்ன சொன்னாரு?
3: தேங்க்ஸ் சொன்னாரு.
6: அப்ப ஏது இங்கிலீஷே? ராமர் அன்பா அனில கையில எடுத்து வச்சுக்கினு தடுவி கொடுத்தாரு. அது வரைக்கும் சாம்பல் நடத்துல இருந்த அணில் அணில இருந்து முதுகுல 3 கோடோட இன்னி வரலும் சுத்தின் இருக்குது.
3: சரி,
6: அதனால ராமர் கை.
3: எதுக்கு சிரிக்கிறீங்க?
6: அணிலுக்கே என்ன கேரினா சீத கேரி என்ன ஆயிருக்கும்.
3: நல்ல வேலை.
6: அத்த விடுங்க, நம்மளை பத்தி பேச.
3: அத பத்தி பேசல, இது பத்தி பேசினேன்.
6: ஐயோ, இத ஸ்ட்ரைட்டா சொல்லிக்கலாம்ல? இத விட்டுட்டு சுத்தி வலிச்சு ராமாயணம் பேசி நின்றீங்களே.

0: காதலா காதலா இந்த தலைப்பு எப்படி இருக்கு?
1: வாவ் சூப்பரா இருக்கு. ஓ இந்த பெயிண்டிங் நீ வச்ச தலைப்பு இது என்ன மீனிங்? ரெண்டு ப்ளூ இருக்கு பாரு. லவ் பண்ற பொண்ணு தா காதலனை பார்த்து காதலா காதலான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல? நோ, நடுல ஒரு எல்லோ இருக்கு பாரு, இட்ஸ் லவ் ட்ரையாங்கிள். ஒரே ஆளே ரெண்டு பொண்ணு காதலிக்கறாங்க. சோ ரெண்டு பேரும் தனித்தனியா காதலா காதலன்னு கூப்பிடுறாங்க. லிங்கம், இது லிங்கம் வரைஞ்ச பெயிண்டிங்கா?
0: ஆமா.
1: உனக்கு எப்படி கிடைச்சது?
0: அவரே கொடுத்தாரு.
1: அவரே கொடுத்தாரா?
0: வேணும்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ ஒரு பெயிண்டிங் வாங்கிக்கோ.
1: இன்ட்ரோடியூஸ் நீ? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு.
0: உனக்கு அவரு தெரியுமா?
1: நீ பெயிண்டிங் தான் வாங்கிருக்க, நான் பெயிண்டரையும் வாங்கிட்டேன்.
0: என்னடி சொல்ற?
1: ஆமா, நீ லிங்கத்தோட பெயிண்டிங் தானே வச்சிருக்க? நான் லிங்கத்தே வச்சிருக்கேன்.
0: What do you mean?
1: I love லிங்கம்.
0: நீ வேணா லிங்கத்தை லவ் பண்ணலாம், ஆனா லிங்கம் என்னதான் லவ் பண்றாரு என்கிட்ட தான் ஐ லவ் யூ சொன்னாரு.
1: என்னடி உளற, லிங்கம் என்னதான் லவ் பண்றாரு என்கிட்ட தான் ஐ லவ் யூ சொன்னாரு.
0: அச்சோ மோச போட்டோமே, அந்த லிங்கம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க ட்ரை பண்ணிருக்கா. வா ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம்.
1: நீ போ. ஐயோ நல்லம்.
2: நான் காண்பது என்ன கனவா இல்ல நினைப்பா?
1: பெயிண்ட்.
2: அலமாரியும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: ஒரே கல்லுல ரெண்டு
1: மாங்காடு முறை சொல்லுங்க.
2: நீ காட்டா 1000 ரூபாய் கூட சொல்லுவேன். ஒரே கல்லு ரெண்டு மாங்கா. ஒரே முதல் டப்பா வீட்டுக்கு வந்துக்கிறேன், ஏதாவது சாப்பிடுறியா? பெப்சி
1: வேண்டாம்.
2: பானானா விட்டுடே. நீ சொல்லு.
1: நான் சொல்றேன், எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு டிரைவ் இல்ல, மீட் பண்றோம். மீட் பண்றோம்.
2: மின்னல் மாதிரி வெட்டிட்டு போறாளே.
1: ஒரே கல்லு ரெண்டு மாங்கா, அதுதான் இவனு சொன்னான். போக்குல என்ன இது வெள்ளையா? முகத்துல எல்லாம் கரியதான் பூசுவாங்க, இவ வெள்ளைய பூசுற.
3: தூக்கி
1: வாரி போடுதா?
3: இப்பதான் உன்னை பத்தி நினைச்ச உனக்கு நூ நூ நூ.
1: சொல்லாதீங்க, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 100 வயசு ஆயிடும். ஆமா, இவ்வளவு பெரிய பெயிண்டர் நீங்க, என்ன அலமாரிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க?
3: வேலைக்கு வேலையும் ஆச்சு.
1: நானே சொல்றேன், வேலைக்கு வேலையும் ஆச்சு, அலமாரியும் வெள்ளையாச்சு.
3: சுருக்கமா ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவியா?
1: ஒரே கல்ல ரெண்டு மாங்கா.
3: கரெக்ட்.
1: எங்கிட்ட அதே சொல்றீங்களா?
3: பழமொழியை மாத்த முடியுமா? திரும்பி
1: இன்னைக்கு 6 மணிக்கு டிரைவனுக்கு வர முடியுமா?
3: எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு.
1: வேற அப்பாயின்மெண்டா? எனக்காக மாத்த கூடாதா?
3: சமச்சாரம் சாப்பிட்டேன்.
2: தெரியும் நீ வருவேன். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
1: இன்னைக்கு 6 மணிக்கு வேண்டாம், 8 மணிக்கு வர முடியுமா?
2: 8 மணிக்கு
1: முடியாது. தெரியும் ஜானகியோட சுத்தணும்.
2: யார் அந்த ஜானகி?
1: யார் அந்த ஜானகியா? நான் தான்டா ஜான்.
2: இது யாரு?
1: நடிக்காதடா சுந்தரி. இது யாரு? நடிக்காத. நீ விடிய விடிய சிவபுராணம் கேட்டுட்டு பார்வதிக்கு சித்தப்பா லிங்கங்கிறிய. இவன் நம்மள ஏமாந்த லிங்கம்டி. லிங்கம்
3: கூப்பிட்டீங்களா?
1: லிங்கம் அவர் ஏடி லிங்கங்கிற? ஏன் நீ இவரை லிங்கம் கூப்பிடும் போது நான் அவரை லிங்கம் கூப்பிட கூடாதா? எனக்கு எதுவுமே புரியல.
2: எனக்கு புரிஞ்சிச்சு, இது என்

0: சுந்தரி இது என்
1: புரிஞ்சுடா
0: சுந்தரி நானும் ஜானகி நீயும் சேர்ந்ததென்றால் இந்த
2: பெயிண்டர் நீங்க தானே கையில பிரஷ் வச்சிருக்கீங்க
3: அவரும் பிரஷ் வச்சிருக்காரு
2: வாயில வச்சிருக்காரு இது யார் பெயிண்டர்
1: தெரியுதா இப்படிதான் பெயிண்டிங் வித்த
0: இப்படியா
1: நீ படிப்பாளி நான் தொடைப்பாளி
0: புரிஞ்சுதா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கட்ட பசங்க கிடையாது எல்லாமே இவங்களுக்காக தான் இப்ப சொல்லுங்க இத மீறி உங்களுக்கு எங்க மேல காதலா காதலா
1: நான் அத்திய ரெண்டு வாட்டி சொல்றேன்
0: ரெண்டு பேர் இல்லப்பா சொல்லுங்க நீங்க மதிக்கிறது காதலா காசா
4: ரெண்டுமே இல்ல
1: நான் கோயப்பறீங்க
4: கல்யாணம் என்னங்க நீங்க எங்க கிட்டதான் நிறைய காசு இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய அநாத ஆசிரமம் கட்டி நிறைய குழந்தைங்களும் சேர்த்துக்கோ
3: ஆமாங்க
4: நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய அநாத குழந்தைங்களை பத்துக்கலாம்
1: நாம பத்தா எப்படி அனாதையாவும்
0: டெலிபோன் மணி கோல் இப்பவள் இவளா அவளா
4: போன் ஹலோ ஹாய்
1: எப்பா அது
4: அப்பா பேசுறாரு ஹலோ டாடி ஹவ் ஆர் யூ
5: வேர் ஆர் யூ கேளு மார்னிங் சான் பிரான்சிஸ்கோ இப்ப சிகாகோ
6: ஈவினிங் வாஷிங்டன்
4: ஓ
6: இது விட முக்கியமான விஷயம்
5: இந்த மாசத்துல ஒரு நாள் நான் மெட்ராஸ் வரேன்
4: வென் ஐ கமிங்
5: வை ஆர் யூ கமிங் கேளு எல்லாம் கல்யாண விஷயமா தான் வரேன்
4: நல்ல
1: பேசுறேன்
5: ஹலோ மிஸ்டர் ராமலிங்கம் நான் பாலமுருகன்
6: என்ன எல்லாரும் சுருக்கமா முருகன் கூப்பிடுவாங்க
5: எனக்கு சுருக்கமா லிங்கம்னு சொல்லுவாங்க சார்
6: வெரி ஃபைன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: இது கட்டிங்னு இருக்கிறேன்
6: கட்டிட்டு ஓ பில்டிங் ரியல் எஸ்டேட்
5: அது சொல்லலாம்
6: அது சொல்லலனா நீ ஏப்பட பிசினஸ் இருக்கு என்ன ஒரு டர்ன் ஓவர் 2 கோடி இருக்குமா
5: டர்ன் ஓவர் இந்த பக்கம் 1 கோடி இந்த பக்கம் 1 கோடி பட்டல
6: வெரி இன்ட்ரஸ்டிங் பர்சனாலிட்டி எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு
5: என்னோட ஒரே இல்லாம கல்யாணத்தை பத்தி தான் என்ன நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன் இல்லையா நானும் சுத்தின்னு தான் சார் இருக்கிறேன் நீங்க வந்தா தெரியும்
7: என்ன பண்ணே காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் உன் மகள் தற்சமயம் காதல் வயப்பட்டு ஒருவரோடு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாள்
5: ஐயோ இது நிஜமா
7: என் 12 கண்களால் பார்த்தேன் உன்னை எச்சரிப்பது என் கடமை எச்சரித்து விட்டேன் உடனே போய் ஏதாவது செய்
5: முருகா
2: என்ன சார் என்னாச்சு
5: ஒரு கெட்ட கனவு கண்டேன் நம்ம பொண்ணை பத்தி
2: எனக்கு பொண்ணு கெட்டு போன வரியா
5: அந்த அளவு போல நினைக்கிறேன் எங்க அப்ப முருகன் இருக்கானே வரதாச்சாரிய ரூபத்துல வந்து வரதாச்சாரியே தான் ஹலோ வரதாச்சாரி
8: நான் தான் பேசுறேன் உனக்கு எப்படி தெரியும்
5: எனக்கு தெரியும் என்ன விஷயம்
8: இங்க வென்றாசுல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காள் உன் பொண்ணு ஜானகி
5: யாரோடய சுத்திட்டு இருக்கா அவ்வளவுதானே எனக்கு எல்லாம் தெரியும் முருகன் சொல்லிட்டான்
8: ஓ முருகன் உங்ககிட்ட எல்லாத்தையும் முன்னாலே சொல்லிவிட்டானே
5: நீ போன கீழ போய் நான் பாத்துக்கிறேன்
2: என்னங்க யார் போன்ல
5: நம்ம வரதாச்சாரி தான் எங்க அப்பா முருகன் சொன்னதும் பறிச்சு போச்சுமா
2: என்ன
5: ஜானகி யாரையோ லவ் பண்றாளாம்
2: ஜானகி அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க இந்த வக்கீலுங்களுக்கு வேற என்ன வேலை ரெண்டு பக்கமும் சிண்டு முடியலன்னா தூக்கமே வராத உங்களுக்கு
5: அவனை பத்தி அப்படி சொல்லாத நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கே அவன் சொல்லுவான் உனக்கு தெரியாது அவனை பத்தி எனக்கு தெரியும் பேசிக்காரன்
8: என்ன மாமா
5: தந்தி போடுறா
8: இந்தாங்க தந்தி
5: தினத்தந்தி இல்ல டெலகிராம் கூட போய்
8: டெலகிராம்
5: ஆமா
8: ஏ
5: பார்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜானகிக்கு அவசரமா ஒரு தந்தி கொடுத்துட்டு வாப்போ
8: அக்கா நல்லா தானே இருந்துச்சு இருங்க எனக்கு ஒரு சந்தேகம்
5: என்ன
8: ஜானகி சரியில்லை ஒரு பையனை லவ் பண்றான் அதானே
5: அது எப்படி உனக்கு தெரியும்
8: உங்களுக்கு முருகன்னா எனக்கு மூளை அதானே செக்குருட்டி சிங்காரங்கிறது
5: சரி தெரியுதா போடா போய் தந்தி கொடுத்துட்டு வா
8: சரி சரி சரி
4: என்னமா
2: உனக்கு
8: ஒரு சந்தேகம் தந்தி நாள்ல கொடுத்தேன்.
3: டேய் உதவி, நான் சொல்லிதான் நீ கொடுத்த.
8: ஆமா ஆமா ஆமா.
2: என்ன விளையாட்டு?

0: எதுக்குடா தந்தி?
1: வதந்திக்கு தந்தி.
0: என்னடா சொல்ற?
1: உண்மைதாக்க சொல்றேன். ஜானகி கெட்டு போனதாக வதந்தி வந்துச்சு, அதனால நீ கெட்டு போனதாக.
0: என்னது?
1: இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி தந்தி கொடுத்தா.
0: அப்பா என்னப்பா இதெல்லாம் அசிங்கம்?
1: அசிங்கம் படிக்க பட்டத்து கலப்புனா யாரோ ஒரு பலாத பேய் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்திருக்க. எனக்கு அப்பே சந்தேகம். சிங்காரம் நீ ஜெயிச்சுட்டா
0: ஜெயிச்சுட்டா.
2: ஒண்ணு
0: வாய்த்திக்கினாலும் பேச்சு மாற மாட்டாரு.
2: ஓஹோ, வாய் வேற திக்குமோ? ஏழை அனாத ஊனம் வேறையா? இதோ பாரு, அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா என் சொத்துல சந்தி காசு கூட கிடையாது.
1: என்னங்க
3: நீங்க அவள 6 மாசமா விடாம எழுதிக்கிட்டு இருக்கா, நம்ம போய் பாக்கலனாலும் ஒரு பதிலாவது போடலாம்ல.
4: இதுக்கு போய் ஏண்டி அழற? ஆரம்பத்துல எல்லாப்போ இப்படிதான், போக போக எல்லாம் சரியாயிடும்.
5: எப்படி சரியா போகும்? நானும் விடாம ஒரு வருஷமா லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், ஆனா ஒரு லெட்டருக்கும் பதில் வரல. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவருக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, அவருக்கு அவரோட பிரஸ்டேஜ் தான் முக்கியம்.
4: சரி, உங்க அப்பாக்கு பொண்ணு முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு பேரை பொறுக்க போறேன்னு தெரிஞ்சா போதும், அப்படியே அலறி பிடிச்சிட்டு வந்துருவாரு.
5: என்னடி சொல்ற?
4: ஆமாண்டி, உனக்கு குழந்தை பொறக்க போ. பொறக்க போகுது என்ன? ஒரு வருஷம்
2: ஆயிருக்கலாம், அவ புருஷன் அப்பா இருக்கலாம், நான் தாத்தா ஆகலடி. இப்பவும் சொல்றேன், அவ எனக்கு பொண்ணும் இல்ல, அவ புருஷன் எனக்கு மாப்பிள்ளையும் இல்ல, அந்த குழந்தை இருக்க அது எனக்கு பேரனும் இல்ல.
0: என்ன ஆச்சு உங்களுக்கு?
2: தப்பு பண்ணிட்டேன் பாரதி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். குழந்தை பிறந்து இத்தனை நாளாச்சு, பாவி.
0: என்ன பேசுறீங்க நீங்க?
2: பின்ன என்னவா, குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு பேர் என்ன பிறந்திருக்கான் அத சொல்ல வாய் வரல. நீயாவது சொல்ல வேண்டாமா? நான் தாத்தா ஆயிட்டா, நீ பாட்டி ஆயிட்டிய. முதல்ல போய் ஜானகி லெட்டர் போடு.
0: சரி
6: சுந்தரி, அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு.
4: ஹே, வெரி குட். எப்படி நான் சொன்ன ஐடியா?
6: உன் ஐடியாவாலதான் இப்ப பிரச்சனை எல்லாமே.
4: என்னாச்சு?
6: நீ சொன்ன மாதிரிதான் நான் ரொம்ப வசதியா இருக்கேன், குழந்தை பிறந்தாச்சுன்னு லெட்டர் எழுதினேன். அவர் இப்ப பேர்ன பாக்க வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. அவர் இப்ப வந்து குழந்தை காரு பங்களா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு
4: சொல்றது? சிம்பிள் ஜானகி, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் போய் உங்களை சமாதானப்படுத்ததா அப்படி எழுதினேன்னு இன்னொரு லெட்டர் எழுதி போட்டுட்டு அவ்வளவுதான்.
6: ஷோ, பேரும் பிறந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இன்ப அதிர்ச்சியில எங்க அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருக்கதான் எங்க அம்மா எழுதிருக்காங்க. இப்ப அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்க அப்பா உயிருக்கே ஆபத்து.
4: ஐயோ, அப்படியா? இப்ப என்ன பண்றது? உங்க அப்பா எப்ப வராங்கன்னு
6: சொன்ன? 14ஆம் தேதி வராரு. 14, 15 ரெண்டு நாள் தங்கி பேரனை கொஞ்சிட்டு 16 திரும்ப ஊருக்கு போயிடுறாரு.
4: ஓகே, மகாபலிபுர ரோட்ல 100 மஹால்ல ஒரு பங்களா இருக்கு, சினிமா ஷூட்டிங் எல்லாம் வாடகை கொடுவாங்க. அந்த பங்களா ஒரு நாளைக்கு வாடகை கேட்டுலாம், கார் பர்னிச்சர் எல்லாம் வாடகை கேட்டுலாம், நான் ஏற்பாடு பண்றேன்.
6: அதெல்லாம் சரிடி. குழந்தை?
4: இத பாரு, பணம் கொடுத்தா இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஹலோ, ஹாய் டாடி. ஆ, எப்போ? ஓகே டாடி, பாய். ஐயோ,
6: என்னாச்சு?
4: என்னோட பணக்கார லிங்கத்தை பாக்குறதுக்காக எங்க அப்பா 13ஆம் தேதி இங்க வராரா? அப்ப 14, 15 தேதி மட்டும் இல்ல, 13ஆம் தேதி கூட இந்த 100 மஹால புக் பண்ணணும்டி.
6: ஹாய் சுந்தரி, 100 மஹால் ஓகே, ஃபர்னிச்சர் ஓகே, உங்க அப்பா வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும்.

0: குட். நான் போய் அப்பாவை பிக்கப் பண்ணி அங்க வந்துடுறேன்.
1: சரிடி, குழந்தை என்னாச்சு?
0: உனக்கு எதுக்குடி அந்த கவலை? நான் தான் இன்னைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஹலோ, ஆ ஹாய் டாட், மீனும் பக்கத்துல இருந்தானா? இல்லையா? ஏன்? ஓகே டாட், பாய். வழக்கம் போலதான், அப்பா அந்த பிளைட்ல வரலையா? எப்ப வரேன்னு எனக்கு மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன்னு
1: சொல்லிருக்காரு. சரி, நீ போய் முதல்ல குழந்தைய அரேஞ்ச் பண்ணு, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல லிங்க திருசி பண்றேன். அவர் எனக்கு சிவகாசில இருந்து வராரு. எங்க அப்பா வந்ததும் அவர்கிட்ட எப்படி ஆக்ட் பண்ணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப மட்டுமா?
0: பாய்.
2: அது மட்டும்
1: முடியாதுங்கிறீங்க?
2: நீ என்ன கேட்காம போய் சொன்ன?
1: என்ன பெரிய போய்? எனக்காகவா சொன்ன? உங்களுக்காக தானே சொன்ன? உங்க மாப்பிள்ள பெரிய பணக்காரரு, என்ன கண் கலங்காம வச்சு காப்பாத்துவாருன்னு சொன்ன, அது தப்பா?
2: இருந்தாலும் குழந்தை பிறந்துச்சுன்னு நீ?
1: அது நானா சொல்லல, சுந்தரி தான் சொல்ல
2: சொன்னா. சொன்ன
3: சார்.
2: நீ என்னதான் சார்னு சொன்ன கூட அது என்கிட்ட
3: சார். என்ன சார், பட்டாசெல்லாம் பஸ்ல விட்டு விட்டீங்க?
2: தேங்க்ஸ் சார். நான் சிவகாசிக்கு கேலண்டர் டிசைன் விற்க போயிருந்தேன், அவன் பணம் கொடுக்கல. இந்த
1: அதெல்லாம் விடுங்க,
2: விட்டா கீழே விழுந்துரும்.
1: இப்ப நீங்க வந்து எங்க அப்பா கிட்ட பணக்கார மாப்பிளையா நடிக்க போறீங்களா இல்லையா?
2: போய்.
1: எஸ்
0: ஒருவேளை
1: உங்களுக்கு மனசு மாதிரி வரணும்னு நினைச்சா நூர் மகால் மகாபலிபுரம் ரோட், மறந்துடாதீங்க.
4: ஜானகி இந்த அட்ரஸ் தானே எழுதி இருந்தா? அதோ மாப்பிள்ளை நிக்கிறாரு.
5: சும்மா இருங்க, வேற யாராவது இருக்க போறாங்க, சரியா விசாரிச்சுக்கங்க. நீங்க
4: நீங்க
6: நான் லிங்கம்.
4: அட மாப்பிள்ளை, மாப்பிள்ளை
6: மாமா
4: அப்பே முருகா.
6: அப்ப நீங்களே தான்.
4: இந்த கைய காலா நினைச்சுக்கங்க. தப்பு பண்ணிட்டே மாப்பிள்ளை, தப்பு பண்ணிட்டேன்.
6: ஐயா, இதுல என்னங்க கைய காலா நினைக்கிறதுல என்ன தப்பு? தூங்கும் போது கையில கோசு கடிக்கு கால தூங்கி.
4: உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள்ளை. பேரை கேட்டியா? லிங்கம். எங்க அப்பனோட அப்பன் பேர்.
6: உங்க தாத்தா பேர் லிங்கம்மா?
4: இது பாருங்க, இதான வேணாங்கிறது.
6: வேணாம்
4: மாப்பிள்ள. எங்க என் பம்பிளி மாஸ்
6: பம்பிளி மாஸ் லகேஜ்ல வருவான்.
4: மறுபடியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அம்மா செத்து போதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீ
5: அவங்க போய் 10 வருஷம் ஆச்சு, அவங்க இருந்து இந்த கல்யாணத்தை நடத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
6: என்னங்க நீங்க மூத்தவங்களை பத்தி இவ்வளவு பெரியமா பேசுறீங்க? அவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தீங்களா
5: இல்லீங்களா?
6: பெரிய ஆளுங்க நீங்க.
4: எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க மாப்பிள. நீங்க மாப்பிள தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். வயசான காலத்துல புத்தி கட்டு போய் தப்பு பண்ணிட்டேன்.
6: இதெல்லாம் ஒரு வயசாய் நல்லா தானே இருக்கிறாங்க. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம் தானே.
4: என்ன அமெரிக்கா, நம்ம கல்ச்சர் பிரகாரம் இது கல்யாணம்.
5: சரி, அதுதான் நடந்து முடிஞ்சு போச்சே, அது ஏன் சொல்லி ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? சரி குழந்தைங்க
6: உங்களை கூட்டு வரேன்னு வண்டி எடுத்துன்னு
5: போயிருந்து. எங்க பம்பளி மாஸ்? உடைய பம்பளி மாஸ்
6: அதுதான். இது அமெரிக்கா எல்லாம் வாண சகஜமா இருக்கலாம், இங்க குழந்தைய வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.
4: என்ன மாப்பிள அமெரிக்கா போடலான்னு எனக்கு என் பேரனை பாக்கணும் ஆசையா இருக்கு.
6: எனக்கு கூடதான் என் பையனும் பாக்கணும்னு ஆசையா இருக்குது. எப்படி இருக்கிறானோ எல்லாம் உங்க பொண்ணு கையில தான் இருக்குது.
5: என்னங்க பொண்ணு வரல?
4: அடிபோடி வருத்தி. எனக்கு இங்க ரம்மி வரலங்கிற கவலை, உனக்கு பொண்ணு வரலையா?
6: உங்களுக்கு ரம்மி கவலை, அவங்களுக்கு மம்மி கவலை.
4: மாமா இல்லையா? ஜானகிக்கு அப்பா நான் மாமனார் தானே. உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள, தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள.
6: ஐயோ, அது நான் சொல்ல வேண்டியதுங்க.
1: லிங்கம் ஒரு நிமிஷம் வாங்க.
5: எனக்கு அது புருஷன பேரெல்லாம் சொல்லி

0: நடுவில் இவ்வளவு பெரிய இடைவெளியா? அப்போ சுந்தரி உனக்கு அப்போ இவர் எனக்கு மச்சான் அம்மாமான்னு சொல்லிட்டேன். சாரி மிஸ்டேக்.
1: அவர் சொன்ன முருகன் சாமி கடவுள்ங்க.
0: அப்ப இவர் என்ன கடவுளுக்கு குழந்தையா? பார்த்தா அப்படி தெரியல, ஒரே கோபமா இருக்குது. என்ன பண்ணலாம்?
1: வாங்க போய் உண்மையை சொல்லிடுவோம்.
2: ஜானகி குழந்தைங்க.
1: அம்மா குழந்தை வாக்கிங் போயிருக்குமா?
2: நடக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட குழந்தைக்கு பேச்சு வரலையா? என்ன சொல்ற?
1: டாக்டர் தினமும் அத வாக்கிங் கூடி போக சொல்லிருக்காரு. அதா வேலைக்காரி கூடி போயிருக்கா.
2: இது யாரு?
0: இது நம்ம பேபி.
1: வேலைக்காரி வந்தாச்சு.
2: சுத்தி பயல வாடாங்க. வா வா வா வா.
1: உங்களை இல்ல. என்னது? நான் வேலைக்காரியா? பட்டணத்துல வேலைக்காரிய வேலைக்காரின்னு கூப்பிடக்கூடாது. கூட போ வந்துரும்.
0: நான் சொல்றேன் மாமா, இப்போ பழனியில முருகனுக்கு கையில வேலுக்குதா?
3: ஆமா.
0: அதனால அவர் வேலைக்காரன் சொல்லிட முடியுமா?
3: பிடிக்க முருகா முருகா முருகா, என்ன மன்னிச்சு முருகா, என்ன இப்படி பிடிக்கிறீங்க?
0: நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரி இவங்கள வேலைக்காரின்னு சொன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும். யூனியன் எல்லாம் இருக்குது இவங்களுக்கு.
2: பாத்தா வெள்ளக்காரி மாதிரி இருக்கா? பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்காரிங்கிறீங்க?
0: அது என்னன்னா ஸ்டெல்லா மரியஸ்ல இந்த வீட்டுல விட்டா முதிச்சிடுறாங்க. ஸ்டெல்லா மரியஸ் பக்கத்துல ஊடி எல்லையம்மன் காலையும் வேலைக்கார பொண்ணு, பேண்ட் சட்டை எல்லாம் போட, அதனால செல்லா சுந்தரின்னு பேரு. குயின் மரியஸ் பக்கத்துல இருந்தா என்ன திக்கு விட்டனா குயின் சுந்தரின்னு சொல்லிருப்பாங்க. எத்திராஜ் பக்கத்துல இருந்தா போதும் சொல்லிருப்பாங்க.
3: இருக்குமே
2: நல்லா பாருங்க, மூக்கலாம் அப்படியே
3: நோக்கி. ஆமா நீ யாரப்பா? இன்னைக்கே வந்துட்டீங்களே. உங்களுக்கு என்ன தெரியாது? நான் உங்களை போட்டோல பாத்திருக்கேன். நான் தான் உங்களுடைய
0: மாப்பிளையோட சமயக்காரன் சொல்றான். லிங்கம் தான் இவன் பேரு. சொல்லிக்க பிச்சைக்காக குக்கின்ன சமயக்கார கொஞ்ச நேரம் சும்மா இருறா. சொல்லிக்க பிச்சைக்காக சமயக்காரனுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்காரனுக்கு பாட்டு வரும்.
3: என்ன சொல்ற?
0: எனக்கு தெக்கு வாய்னு உனக்கு தெரியுமா? அப்ப ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கோ. இவர் என் மாமனார் ஆயிட்டதுனால, இவங்க அங்க மாமியார் ஆயிட்டதுனால, எனக்கு திக்கு வாய் ஆயிட்டதுனால, ஜானகி என்னோட ஒய்ஃப் ஆயிட்டதுனால, சுந்தரி வேலைக்காரி ஆயிட்டாமா?
3: சமயக்காரன் கிட்ட என்ன விளையாட பேச்சு?
0: அது மாமா
2: இருக்கல்ல, சிகரெட்டுக்கு வெளியே போடுங்க.
0: போட்டுங்க மாமா. அதாவது மாமா, இப்போ நாடா உசு
2: உங்க
3: மாப்பிள்ள மாதிரி விட்டு விட்டு அழாம ஒரே அடி அழுதுல
2: பாரு சமயக்காரா. அதிக பிரசங்கமா பேசாத வாய் முடிக்க சுமாரு. மாப்பிள்ள குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லுங்க.
0: சமயக்காரா, சாரி, குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டாங்க.
2: என்ன
3: தப்பு? நான் பிறந்து 7 வயசு வரைக்கும் பால் குடிச்சிருக்கேன். இத்தனைக்கு நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க.
2: அப்புறம் எப்படி
3: வேலைக்காரி?
2: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா
1: நீங்க?
2: என்னமா இது?
1: குழந்தைங்க
2: பால் குடி
1: வெக்கமா இருக்குமா?
2: முதல்ல ஆம்பளை எல்லாம் வெளியே போங்க. போங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க இருக்கலாம் மாப்பிள்ள, நீங்க இருக்கலாம். போங்க.
1: நீயும் போமா. என்னங்க இது? என்ன பண்றது?
3: என்ன
1: பண்றது? சூப் வச்சிருவான்.
3: ஓ சூப்பாண்டா, சமயக்காரன் நீ போ. என் கையை மாத்திரம் உடச்சு சூப் வச்சா பரவாயில்லையா?

0: தாய்மாவது குழந்தைய சீக்கிரம் போய் கொண்டு வாங்க சொல்லுவா. குழந்தைய எங்க எடுத்துன்னு
1: போற சுவாமா பாயா? ஏன்னா உனக்கு நான் இழப்பமா புடிச்சா குழந்தைய எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பெத்த குழந்தைய குப்பத்தடியில போடுற ஜாதிய நான் இல்ல. நான் முறைகிற
0: முறையில தாயே, இந்த மாதிரியான ஒரு அம்மா இருந்திருந்தா நான் இங்க அனாதையா நின்னு இந்த மாதிரி பேசினு இருக்க மாட்டேன். நானும் குப்பத்தொட்டில கேட்ட குழந்தைதான்.
1: இந்த தகுலோட வேலையெல்லாம் என்ன வேணாம்
0: ஐயோ மையாலும் வேணா என்ன இப்ப குப்பத்தொட்டியான போய் பட்ஜெட்டு கடை வாங்கிட்டு வர முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது குழந்தையோட சந்தோஷமா இருக்கு. எங்க தலையத்து நாங்க எதனா டூப் வச்சு
1: சமாளிச்சுக்கிறோம். மனச டச் பண்ணிட்டபா, குழந்தைக்கு வேலை வேலைக்கு பால் குடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு.
0: சரியா அப்பப்ப வந்து குத்துட்டு போ.
1: இல்லப்பா, என் குழந்தை ஒரு நாளைக்கு 10 டப்பா பால் குடிக்கும். நான் வந்தேன் வந்தேன் போயின இருக்க முடியுமா? தபா குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். என்ன யா சொல்ற? என்ன யோசிக்கிற?
0: இல்ல என்ன வேலை குடுக்கலாம். பால்காரியே வா.
1: சதம்பா
2: என்னமா ஜானகி, குழந்தை பால் குடிச்சு முடிச்சிட்டானா இல்லையா?
3: மேல குழந்தை ரொம்ப நேரமா பால் குடிச்சிட்டு
4: பரவாயில்லையா?
3: இல்ல நம்ம பப்ளிக் மாஸ் அப்படி குடிக்கலையம்மா.
4: ஏன் பதைக்கிறீங்க? இன்னும் மாப்பிள்ள இங்க நின்னுட்டு
0: இருக்காரு. வாக்கிங் போயிட்டு வந்தேன்.
5: மாப்பிள்ளே சூப்பர்,
0: ரொம்ப தேங்க்ஸ்.
5: சமயக்காரன் தான் திக்கிறான், நீங்க ஏன் திக்கிறீங்க?
0: அவர் மாதிரி திக்க முடியாதுங்க, அவரு ஒரிஜினல் திக்கர். வாங்க
4: வாங்க.
5: மாமா குடும்பத்துல குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன?
5: இந்த வீட்டை நீங்க தானே கட்டினீங்க?
4: மாமா
0: இருங்க, அவர் சந்தேகப்படுறது கரெக்ட் தான். இந்த வீட்டை நான் கட்டலீங்க,
5: பின்ன
0: மேஸ்திரியும் கொத்தனாரும் கட்டினாங்க.
5: இந்த வீட்டுக்கு ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க? ரூன் ஜகம் அப்படின்னா அங்க அங்க. நூறு மேலுங்க. எப்படி பார்த்தாலும் நான் சொன்னது சரிதானே? ஏன் முஸ்லீம் பேர் வச்சிருக்கீங்க?
0: யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீட்டுக்கு நான் ஏன் இப்படி பேர் வச்சேன் தெரியுமா? என்னுடைய மனைவி ஜானகி பேர்ல ஷாஜஹான் நூர்ஜஹானுக்கு தாஜ்மஹால் கட்ட மாதிரி 100 மகள் கட்டணும்னு நினைச்சேன். ஒரு வீடு தான் கட்டேன், அதுக்கே 100 மகள் பேர் வச்சேன்.
4: இது யாரு?
6: நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஒரு நாள் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அண்ணா கிட்ட கோவிச்சுட்டு ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கை.
3: சுவரியா, இவ என் பொண்டாட்டியா, எல்லாம் தெரியா.
6: வணக்கம் அண்ணி.
4: அண்ணியா?
3: முருகா முருகா சரவண பவ குக வடி வழகா.

0: என்னன்னா மெய்யாலுமே எனக்கு தான் திக்குவாய். நான் தான் கெய்டர், நான் தான் மாப்பிள்ள.
1: இவரு தான் நம்ம மாப்பிள்ளையா?
2: ஐயோ நீங்க இருக்கப்பா, ஜானகி எங்க
3: குளிக்கிறாளா? அதான் தெரியுமே.
1: எது உண்மையிலே தெரிய மாட்டேங்குது.
0: மெய்யாலுமே குளிச்சுட்டு வர்ற பாத்தீங்களா?
4: ஐயா சும்மாறா, நான் சொல்ற மாமா உண்மையா?
5: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: நீ யாரியா?
6: குர்கா சார.
1: நீ ஏதோ உண்மையான குர்காவா?
6: இல்ல சார், பக்கத்து ஸ்கூல்ல தமிழ் வாத்தியாரா இருக்கேன் சார். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஒரு மூணு நாள் கூப்பிட்டாங்க சார், வந்தேன், நடிச்சேன், நான் போயிட்டு வரேன் சார்.
1: குர்காவை சேர்த்து எதுவும் உண்மை இல்ல இந்த வீட்டுல.
2: அப்பா என்ன நம்புவீங்கல்ல? நான் சொல்றத கேளுங்க. ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நாங்க ஆயிரம் போய் சொல்லி ரெண்டு கல்யாணம் முடிச்சிட்டோம். ஐநூறு போய் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டோம்.

0: ஐநூறு போய் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் வல்லனு பண்ணிக்கலாம் இருந்தோம். அது விடுங்க, இவங்க ரெண்டு பேரும் உத்தமருங்க தான். கை தடுங்களேடா
1: உத்தமரா, அந்த கதையில இங்க வேணாம். இங்க பாருங்க, போலி சாமியா
2: மறுபடியும் குப்ப தொட்டிக்கா உத்தம சுந்தரி எப்படி நிரூபிக்கிறது? அந்த அயோக்கியம் விகடானந்தா வாயாலே நான் யோகியான்னு சொல்ல வைக்கிறேன். வா, அதுதான் அப்புறம் பாத்துக்கலாம்.
1: அப்படியா, பின்னாலே வர்றேன்.
3: என்ன ஏமாத்திட்டு பணத்தை செட்டுட்டு ஓலா பாக்குறியாடா?
4: என்ன காப்பாத்துக்க, என்ன காப்பாத்துக்க.
2: விகடானந்தா, விகடானந்தா, உங்களை நான் காப்பாத்துறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன உத்தமன் சொல்லிட்டு போயிடுவா பிளீஸ்.
4: சொல்றேன், உண்மை சொல்றேன்.
5: ஏதான வாயை திறந்து சொன்ன அப்புறம்
2: போய் காப்பாத்தலாம்.
4: போய் காப்பாத்துறேன்.
2: இல்லன்னா நான் இல்ல ஆயிடுவேன். வாடா,
4: நான் போய் பைத்து தானே வந்து சொல்லிக்கிறேன். முதல்ல செஞ்சிரு.
0: வரமா
4: வரமா.

0: என்ன
1: கக்கு சார், வந்து
2: பெரிய கவர்ச்சி கண்ணி தள்ளிட்டு
3: போறேன்.
2: அப்படியே முருகா,
4: அது துப்பாக்கியா?
2: அப்படியே துப்பாக்கி.
4: நீ எதுக்கு
2: பாத்தீங்கடா? சுட போறேன்டா உதேவி.
4: உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. சுற்றாத சுற்றாத
2: பைத்தியம். சலூன் சார் கணக்கா கீழே போயிட்டே இருக்கிய. பாரு, உன்னால குறி தப்பிச்சு.
4: கூப்பிடுறேன்
5: சிரமப்படாதீங்க, வந்துட்டேன். சொல்லியா
3: என்ன காப்பாத்துங்க சார்?
5: அது இல்லையா,
3: இவரை காப்பாத்துங்க சார்.
5: உத்தமன் சொல்லியா?
3: இவர் உத்தமர். எல்லாம் நான் தான் பண்ணேன்.
5: கேட்டீங்களா மாமா?
4: இல்ல மாமா.
5: ஓ சாரி மாமா. அப்ப நான் யாரு?
4: அம்புலி மாமா.
5: இவன் தான் சார் விகடானந்தா. இவனா விகடானந்தா?
3: ஆமா சார்.
5: யோ, எடுத்த பணம் எங்கய்யா?
3: என் பையனுக்கு சார்.
5: சார் சார், தாடி எங்கய்யா?
3: எடுத்துட்டேன். இவன் எடுத்துட்டேன் சார்.
5: யாரை கட்டி அடிச்சுங்க?
2: எங்க தாடி யாரை கட்டி சார் எடுக்கணும்?

0: யாரை கேட்டு பணத்தை எடுத்தீங்க?
1: இவரை கேட்டு சார், இவரை கேட்டு சார், இவரை கேட்டு சார், இவரை கேட்டு, இவரை கேட்டு,
0: இவரை கேட்டு, இவரை கேட்டு. ஹேண்ட்ஸ் அப்.
2: எனக்கு ஒரு சந்தேகம்.
3: என்ன
2: இன்ஸ்பெக்டர், யார் காப்பாத்துறது?
3: நீதான்.
2: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
3: இதுக்கு
2: மேல யாரு விளையாது கேக்க இடம் இல்ல. ஹவுஸ் புல்லு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சரஸ்வதி பிலிம்ஸ் வழங்கிய காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கமல்ஹாசன், பிரபுதேவா, மௌலி, எம் எஸ் விஸ்வநாதன், டெல்லி கணேஷ், வடிவேலு, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை கார்த்திக் ராஜா. இயக்கம் சங்கீதம் சீனிவாசராவ். அமைப்பில் உதவி முல்லை நரசிம்மன். வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: அழகான காலை பொழுதுல
6: புத்தம் போதும்
5: மதிய நேரத்திலும்
6: புத்தன்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: While several countries witnessed petrol and diesel hikes ranging from 20 to nearly 100%, India limited the increase to just plus 3.2% for petrol and plus 3.4% for diesel. Benchmark domestic equity indices were trading moderately higher in afternoon trade today. The Sensex rose 165 points to 75,563, while the Nifty added 47 points to 23,737 when reports last came in. Meanwhile, in the broader market, at the National Stock Exchange, the mid-cap 100 was trading flat, while the small-cap 100 dipped nearly 0.2% a short while ago. The Delhi Metro Rail Corporation, DMRC, in collaboration with the Ministry of Petroleum and Natural Gas, today launched an integrated hydrogen-powered shuttle bus service in the national capital to reduce fuel consumption and promote the use of public transport. The shuttle service will operate on all working days during peak office hours. It will provide seamless and environment-friendly last-mile connectivity between Central Secretariat and Sevatirth Metro stations and key government establishments in the Central Vista region. In badminton, India's top men's doubles pair of Sattvic Sairaj, Ranki Reddy and Chirag Shetty advanced to the semi-finals of Thailand Open. The Indian duo defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami with 21-12, 21-13 in Bangkok today. Later in the day, Lakshya Sen will face Thailand's Kunlavut Vithitsern in the men's singles quarterfinals. In IPL cricket, Lucknow Super Giants will take on Chennai Super Kings at Ekana Stadium in Lucknow this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. Earlier, Mumbai Indians defeated Punjab Kings by 6 wickets at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala last night. Tilak Verma was adjudged player of the match. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan discuss energy cooperation and bilateral trade in Abu Dhabi. Both leaders exchange key MOUs in defence, petroleum and investments. BRICS Foreign Ministers Meeting 2026 underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's commitment in advancing goal of reformed and effective multilateralism. NTA to reconduct NETUG 2026 examination on June 21st. Education Minister Dharmendra Pradhan assures fairness and transparency in exam process. BJP MLA Rotindra Bosu elected new Speaker of West Bengal Legislative Assembly. And in badminton, Indian men's doubles pair of Sattvic Sairaj, Ranki Reddy and Chirag Shetty enter semi-finals of Thailand Open. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணி சென்னை வானொலி நிலையம். இனி கேட்கப் போவது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
2: வானொலிக்கு 90
3: ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
4: வானொலிக்கு 90
5: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை.
6: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா.
5: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது.
6: இதயம் ஒரு வாசம் வருகிறது.
5: ஐம்புலங்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம், மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை ஹைதராபாத் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும் பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே

0: ஆகாஷ்வாணி
1: என்று தெரிகிறதா தடைகளை வென்று சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா
2: இந்த அன்புக்காரன்.

0: நண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: அனைவருக்கும் வணக்கம். நேரம் 2:29 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்க போறீங்க. ரெயின்போ மெலடிஸ்லாம் அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். மெலடி சாங்ஸ் எல்லாமே லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். முதல் பாடலாக உங்களுக்காக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து உன்னைத்தானே பாடல், கேஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா அவர்களோட குரலில். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த பாடலாக உங்களுக்காக நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. பேக் டு பேக் ரெண்டு பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே எப்பவுமே சமதோலு. நான் ஷாலினி.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
8: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे
7: हैं. अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
9: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இதமாய் இசையாய். அடுத்த பாடல் உங்களுக்காக சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சூப்பரான பாடல் மௌனமான நேரம் பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் அவங்களுக்காக ரோசாப்பூர் ரவிக்கு கரி திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் உங்களோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பேக் டு பேக் ரெண்டு பாடலை கேட்டேன்னு இருந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோலு.

0: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாடன்.
1: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
2: இன்றைய பாட்காஸ்ட் வரை
1: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
2: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90th ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
1: கேளுங்கள், கொண்டாடுங்கள். நேரம் 2:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதமாய் இசையாய் ஷாலினி கூட. அடுத்த பாடல் உங்களுக்காக நான் சொன்ன மாதிரியே சூப்பரான மெலடி சாங்ஸ் லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து தங்கச்செங்கிலி மின்னும் பைங்கிலி பாடல், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில், வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
3: தங்கச்செங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்
1: நேரம் 2:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட 3:32 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறது காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமதுல, நான் ஷாலி.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமுலா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொல்லலாம். 15 உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை அனுசரிக்கிறோம். ஸோ இந்த உலக குடும்ப தினத்தில் குடும்பங்கள் எவ்வளோ மன ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் இருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். ஸோ நீங்கள் எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து 1 மணி நேரம் நீங்கள் வந்து எங்கள் கூட பேச போகிறீங்க, எங்களுடைய நேர்கள் கூட பங்கு பெற போகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்?
2: ரொம்ப உற்சாகமாக இருக்குது. என்ன கேள்வி வரப்போகுதுன்னு த்ரில்லிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.
1: ஓகே. ஸோ மேம் வெயிட் பண்ணுற மாதிரியே நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான குவெஸ்டன்ஸ் எல்லாம் கேட்க போகிறீங்க, உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் மனநல ஆரோக்கியத்தோடு அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக மேம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2986-0038 2-5-2-0554 இந்த எண்களுக்கு திரும்ப சொல்கிறேன். 2986-0038 2-5-2-0554 இந்த எண்களுக்கு. மேடம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கேள்வி இருக்குது. இப்போது ஒவ்வொரு நாள் ஒரு ஒருத்துக்கு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் குடும்ப தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்கு ஏன் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்?
2: அப்போ உலக சுகாதார மையம் வந்து இந்த வருஷத்தோட தீம், அதாவது பொருள் என்னென்னா, குடும்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தை நல்வாழ்வு. அதாவது சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு வந்து குடும்பங்களையும் குழந்தைங்களோட நல்வாழ்வையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டது வந்து ஏன் அப்சர்வ் பண்ணணும்னு. ஏன்னா முன்னாடி காலகட்டங்களில் ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி தாத்தா பாட்டி, அப்புறம் அம்மா அப்பா, அப்புறம் ஒரு ஜென்ரேஷன். இப்போ பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். ஒரு தாய் தந்தை, 1 அல்லது 2 குழந்தைகள். ஸோ குடும்பங்களுடைய சைஸ் வந்து சின்னதாகிட்டே வருது. ஸோ அந்த சைஸ் சின்னதாகனால லாபம்னு பார்த்தோன்னா மேபி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் லெஸ்ஸாக இருக்குது. பட் இதோட பிக்கர் பிக்சர் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டியோட பாசம் ரெகுலராக கிடைக்கிறதில்ல, ஷேரிங் கம்மியாக இருக்குது. இப்போ சிங்கிள் சில்ட்ரன் ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த சைல்டு வந்து ஸ்கூலில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம வளரும்போது சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, மாமா எல்லோரும் இருந்தாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஷேரிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எனக்கு தான் தேவை, நான் சிங்கிள் சைல்டு, டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. பேரண்ட்ஸும் கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த டிமாண்டுக்கும் இதுக்கும் இடையில வந்து குழந்தைங்க கெட் கேரிட் அவே, இல்லை வேல்யூ சிஸ்டம் நிறையா குறையுது. எது கேட்டாலும் கிடைக்கும், என்ன நேரத்தில் வேணாலும் கிடைக்கும். ஸோ சில்ட்ரன் வந்து ரொம்ப லார்ஜாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஷேரிங் கம்மியாகுது, பாசம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைம் கம்மியாகுது. ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் பட்சத்தில் த டைம் தட் பேரண்ட்ஸ் கிவ் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி லெஸ்.
1: ஓகே.
2: ஸோ அவங்க அந்த மீதி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இன்டர்நெட் இருக்குது, நம்ம படிக்கிறச்சு ஃபோன்லாம் கிடையாது, டெலிவிஷன் தான், அதுவும் 4 வீட்டுக்கு 1 வீட்டில் இருக்கும், அப்பவும் சேர்ந்து போய் பார்ப்போம். ஸோ இப்போ சில்ட்ரனுக்கு ஃபேமிலினா அம்மா அப்பா அவ்வளோதான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலினா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்கள் ஃபேமிலி தான், எடுத்த வீட்டுக்காரங்களும் ஃபேமிலி தான். பயாலாஜிக்கல் ஃபேமிலிங்கிறது மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி, இந்த யூனிவர்ஸே நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம இப்போ ரொம்ப சுருங்கிட்டே போகிறோம், இந்த சுருக்கம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ ஃபேமிலி டே அப்சர்வ் பண்ணும் பொழுதாவது சித்தப்பா சித்தி மாமா எல்லா உறவினர்களும் சேர்ந்து ஒரு லஞ்சு சாப்பிட்றதோ இல்லை ஒரு இடத்துல போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோடு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு.
1: ஓகே. ஸோ இப்போ குடும்பத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன அந்த ஒரு குடும்பம் ஏன் அதோட ஸ்ட்ரென்த் ஏன் அப்படி சொல்கிறோம் நம்ம?
2: ஏன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த், எல்லாரும் சேர்ந்தும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா சமைப்பாங்களா இருக்கும், ஒருத்தர் வந்து கிளீனிங் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஒரு கட்டடம் வந்து வீடாக மாறுது, அது கோயிலாக மாறுது, ஒவ்வொரு

0: ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்களா இருக்கும், ஒருத்தவங்க டீச்சிங் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்தும் எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு முயற்சி மாதிரி கூட்டு கலவை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த யூனிட்டி வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம்.
1: ஓகே, ஸோ அதனால நம்ம ஃபேமிலி டேவே அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து குடும்பம் அப்படின்னு பற்றி பேசும்போது அவங்களுடைய மன ஆரோக்கியம் எந்த இடத்துலலாம் தடைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
0: தடைப்படுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தனி நபராக எனக்கு டக்குன்னு ஒரு இடம் கிளம்பணும்னா, நான் சிங்கிளாக இருக்கும்போது நான் யார்ட்டையும் சொல்ல வேணாம் சட்டன் கிளம்பி போயிடுவேன். இதுவே ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் இங்கே போயிட்டு வரேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அம்மா அப்பா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். அவங்க எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க, எதுக்கு இந்த செலவுன்னு கேட்பாங்க. ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட நான் பதில் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கணும். ஒரு சிறு விஷயம் வீட்டுக்கு வாங்கணும்னா ஒருத்தராக நம்ம வாங்க முடியாது.
1: கண்டிப்பாக
0: ஒரு பொருள் வீட்டுக்கு வருது, அது ஒரு 100 ரூபாய் பொருளாக கூட இருக்கும். நாலஞ்சு பேர்கிட்ட இன்புட்ஸ், அவங்க அதுக்கு வந்து ஏன் வாங்கணும்னு பதில் சொல்லணும். அப்போ வந்து நமக்கு என்ன தோணுது, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு அடல்ட்டாக வந்து என்னால் ஒரு

0: ஒரு ஒரு முடிவெடுக்கணும், ஒரு சிறு விஷயம் வீட்டுக்கு வாங்கணும்னா ஒருத்தராக நம்ம வாங்க முடியாது.
1: கண்டிப்பாக
0: ஒரு பொருள் வீட்டுக்கு வருது, அது ஒரு 100 ரூபாய் பொருளாக கூட இருக்கட்டும், 4-5 பேர்கிட்ட இன்புட்ஸு, அவங்க அதுக்கு வந்து ஏன் வாங்கணும்னு பதில் சொல்லணும். அப்போ வந்து நமக்கு என்ன தோணுது, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு அடல்ட்டாக வந்து என்னால் ஒரு 100 ரூபாய் பொருள் கூட வீட்டுக்கு கொண்டு வர முடியல, அது எனக்கு தடையா தெரியுது. பட் அதுல ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா, அதுல ஒரு பாசம் தான் இருக்கும். இந்த பொருள் நமக்கு இப்போ தேவையா, இது நம்ம வீட்டில் இன்னொன்று இருக்கிறது கூட நமக்கு மறந்து போயிடும் சமயத்தில். அப்போ யாராவது ஞாபகப்படுத்துவாங்க, இது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் பாரு அந்த ரூமில் இருக்கு அப்படின்னு. நம்ம கண்ணில் தெரியாதுனால நம்ம வாங்கலன்னு நினச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும் போது, சே இதுக்கு தனியாகவே இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம்.
1: ஓகே, நம்ம நிறைய பேச போகிறோம், ஆனால் நடுவில் காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க உங்க கூட பேசுறதுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்கள் டாக்டர் கிட்ட.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? அவங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு
0: தெரியல.
1: ஓகே, நேர்களை நீங்களும் டாக்டர் கிட்ட குடும்பம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 2986-0038 2952055454 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: மகேந்திரன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க.
0: வணக்கம் மகேந்திரன் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர். டாக்டர் எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேரேஜுக்கு முன்னாடி இப்ப வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ் இருக்கா அப்படின்றது முதல் கேள்வி மேடம். ஏன்னா நிறைய பேர் இது பண்றதே கிடையாது. இப்போ ஒரு மேரேஜ் பண்றாங்கன்னா உங்களுக்குள்ள ஓகே ரைட் பண்ணி வச்சிருவோமேன்ற ஒரு மைண்ட் தான் இந்த நிமிஷம் வரை இருக்கே தவிர, அதுக்கப்புறம் குடும்பம்னா என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: ஆமாம் சார், அருமையான கேள்வி, கேள்விக்கு நன்றி. இருக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங், ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேற யார் ரெண்டு நபர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கவுன்சிலரை மீட் பண்ணலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம குடும்பம்னு மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். ஒரு நபருக்கு இதில் குழந்தை வேணும்னு இருக்கலாம், ஒரு நபருக்கு குழந்தை வேண்டாம்னு இருக்கலாம். அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறதுங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப பல வருடங்களாகவே இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, நம்ம சென்னையிலையும் இருக்குது. ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் சென்டர்ஸ்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க.
1: அது உதவுமான்னு கேட்குறாரு.
0: 100% உதவும், 100% உதவும். ஏன்னா ஒருத்தரை நீங்கள் பர்சனலாக பார்க்கறதுக்கும் ஒரு உளவியல் நிபுணர் அவங்கள பார்த்து சொல்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், சயின்டிஃபிக் அப்ரோச் பெட்டராக இருக்கும்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், சாரி மீண்டும் மகேந்திரன் தான் மேடம். எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அதை நான் கேட்டுட்டு நான் விடைபெறலான் இருக்கேன். அது என்னன்னா மேடம், இப்போ எங்க வீட்டுல வந்து ரெண்டு ஒரு பொய்ய ஒரு பொண்ணு ஒரு பசங்க பையன், இப்போ ரெண்டு பேருமே என்னால ஈக்குவலா பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நாங்க ஃபேஸ் பண்றோம். இது எப்படி மேம் நாங்க டேக்கிள் பண்றது? ஏன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல நாங்க கொஞ்சம் தடுமாறத நான் ஃபீல் பண்றேன்.
0: ரைட் சார். சார், ரெண்டு குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நேச்சர்னு ஒன்று இருக்கும். ரெண்டு குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு குழந்தை கொஞ்சம் சாதுவாக சொன்ன விஷயம் டக்குன்னு கேட்டுருவாங்களா இருக்கும், இன்னொரு குழந்தை அடம் பிடிக்கிறாங்களா இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ஒரே டைமில் அதே மாதிரி ஹேண்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு செய்யும்போது இன்னொரு குழந்தை வந்து அதை கம்பேரிசன் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிற கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். இதில் உங்கள் தப்பு எதுவும் கிடையாது. எந்தெந்த சைல்டுக்கு எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் சார் பண்ணோம். இதுக்கு எஸ்ஓபி, அதாவது ஒரு புரோட்டோகால் போட்டு நீங்கள் உங்கள் இந்த பிள்ளை இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படி கிடையாது. பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் லேர்ன். குழந்தைங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு உளவியல் நிபுணரை நீங்கள் அணுகிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, ரொம்ப கஷ்டப்படு சிரமப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டோ மீட் பண்ணுறது அட்வைசபிள்.
1: மகேந்திரன் சார், இதில் டாக்டர் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, கில்ட்டை எடுத்துக்காதீங்க. என்னால் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த கில்ட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: மேடம் வணக்கம். மேடம் ஆர்கே நகர் ஷேக் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: இப்போதே நீங்க தத்துவம் ஒன்று இது குடும்ப நாள வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மேடம்.
0: ஆமாங்க சார்.
4: அது உண்மையிலேயே வந்து அந்த காலத்துலதான் அந்த ஒரு தத்துவம் கூட்டு ஃபேமிலியினுடைய மரியாதையும் உடன் இது இருந்துச்சு. இப்ப வந்து அது கிடையாது. இன்னமே வர்றதுக்கான வாய்ப்புகளை
0: கண்டிப்பாங்க சார். உங்க அந்த மாதிரி தேவைப்படுது. இப்ப நம்ம ரொம்ப பிரிஞ்சு போயிட்டோம், தனி தனி தீவுகளா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
4: அதாவது தப்பா நினைக்கிறீங்க. இந்த காலத்துல வந்து எப்படி இருந்தா இன்னைக்கு மேரேஜ் பண்ணா நாளைக்கு நம்ம தனியா போகணும்னு பிள்ளைகளுடைய எதிர்கால

0: பாதிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்களுடைய வார்த்தைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி பதிவு பண்ணதுக்காக.
2: ஸோ கூட்டு குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டாக்டர் காலர் கிட்ட பேசலாமா? அடுத்த காலர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: மேடம் மதியம் வணக்கம்.
1: மதிய வணக்கம் சார்.
0: காலை ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்னு பேசுகிறேன்.
1: சொல்லுங்க வெங்கட் சார்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாமியார் மருமக எல்லாமே வந்து கூட்டு, நீங்கள் இப்போ குடிக்கு முன்னாடி மேயர் கூட சொன்னாங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ வரும்போதே வந்து பாகப் பிரிவினை தண்ணி கொடுத்தனா அப்படின்னு வருது. அவங்களுக்கு எப்படி மேடம் கவுன்சிலிங் கொடுத்து மறுபடியும் யுனைட்டடாக பழைய மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வரதுக்கு என்ன, வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட், எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம் ஆஸ் ஏ சைக்காலஜிஸ்ட்
1: சார்? அதான் முதல் நம்பர் அதுதான் கேட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங், அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்க சார் உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் நிறையா இருந்தது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன நபர் சொன்னார் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே ரூலே வைக்கிறது தனியாக தான் போகணும், தனி கொடுத்தோம் தான் நடத்தணும், நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு விரும்புகிறோன்னு. அது பெண்கள் சைட்லேயும் இருக்கலாம், ஆண்கள் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏன் அப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரலாம் சார். வராங்க எங்களுக்கு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வராங்க. இதை இதை மாற்றி அமைக்க முடியுது, கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன. இப்போ ஒருத்தர், இப்போ மேடமும் சரி நானும் சரி பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில், வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய தாய் தந்தையோ என்னோடய மாமியார் மாமியாரோ இருக்கிறதுனால தான் என்னால் வேலைக்கோ இல்லை இந்த ஷோக்கோ வர முடியுது. ஸோ குடும்பங்களினுடைய பெனிஃபிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு அனுபவிக்க முடியுது, அதை வந்து எங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வரும்போது நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதில் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கலாம், எந்த விஷயமுமே ஒன்லி ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. மைனஸ் பாயிண்ட்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும், அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ்ஸை பார்த்துக்கிட்டு போனோன்னா ஈஸியாக தான் இருக்கும் வாழ்க்கை. கண்டிப்பாக கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸு தனி குடும்பத்தில் கிடையவே கிடையாது. ஒரு கடன் இருந்தால் கூட டக்குன்னு நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியலன்னா எங்கேருந்தாவது ஒரு ஹெல்ப் வரும். அந்த விஷயத்துக்காகவாவது யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய இந்த இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு கட்ட முடியாமல் தத்தளிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பேரண்ட்டோ ஒரு மாமனாரோ ஒரு மாமியாரோ இருக்கும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் எந்த விதத்துலையாவது கிடைக்கும். அது கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இதை வலியுறுத்திட்டு தான் இருக்கோம்.
2: ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ
1: வணக்கம் சார்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார் சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க.
3: வணக்கம், டாக்டர்கிட்ட பேசலாம்.
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி இந்த மனநலன்றது வந்து சமீப காலமாக தான் வந்திருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தாத்தா பாட்டி இருக்கும் போது எல்லாம் கூட்டு குடும்பமாக தாத்தா பாட்டி கிட்ட தான் இருந்து எல்லாம் பண்ணிருந்தது.
1: கண்டிப்பா.
3: இப்போ வந்து அதோட இல்லை, இப்போ வந்து ஒரு மருமகள் சம்பாதிக்கிறாங்கன்னா மாமியார்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும்னு மாமியாருக்காரிக நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹஸ்பண்டாவது கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணணும், அதுவும் பண்றது இல்ல. இப்ப அவங்களுடைய இது என்ன இருக்கு, அதாவது அவங்களுடைய இன்னும் டவுட் சொல்ல மாட்டாங்க, பட் இவருடைய இன்னும் டவுட் வச்சுட்டு அவ சம்பாதிக்கிற பணத்தை அவ கையில கொடுக்கணும், அந்த ஒரு அந்த பணத்துலதான் மனநலமே வருது.
1: கரெக்ட் தான் சார். அது புரிஞ்சுக்கிட்டோன்னா மேபி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு போக ஆசைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் கேட்க மாட்டேங்கிறீங்க, எந்த மட்டும் கேட்குறீங்க
3: நீங்கள்? இல்லை என்னம்மா, சரி ஒரு எனக்கு 75 ஆகுது மேடம்.
1: ம், சரிங்க சார்.
3: வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இது பண்ணாங்கன்னா இனிமேல் அந்த ஒரு ஏஜ் ஆச்சுன்னா அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்பிச்சிடணும்.
1: கண்டிப்பாக.
3: ஒய்ஃபு கிட்ட பொறுப்பு வச்சு நீங்கள் பார்த்துங்க இந்த மாதிரி வீடு நிலைமை எப்படி இருக்கு, அது இருக்கு, லோன் இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடணும். நம்ம பாட்டு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதனாலதான் ப்ராப்ளமே மனநலம் வருது. காரணமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்ப ஹஸ்பண்ட் வந்து கம்மியா சம்பாதிக்கலாம், மருமகள் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். ஹஸ்பண்ட் ₹1 செலவு பண்ணா மருமகள் ₹2 செலவு பண்ணலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது.
1: கண்டிப்பா சார், உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா குடும்பங்கள்ல பிரச்சனையே வராது போல.
2: கண்டிப்பா. ஆக்சுவலா கேள்வியும் அவரே பதிலும் அவரே அப்படின்ற மாதிரி நமக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. சோ என்ன சொல்றாரு, பெரியவங்க கொஞ்சம் வந்து வழி விடுங்க,
1: அடுத்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் வழி விடலாம்,
2: வழி விடுங்க அப்படின்னு சொல்றாரு.
1: கூட இருங்க, ஆனா விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா தத்தளிக்கும் போது நீங்க தான் கைட் பண்ண போறீங்க.
2: நிச்சயமா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இருந்து அழகான பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: 101.4 இங்க எல்லாமே தோளு. நேரம் 3:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 15 உலக குடும்ப தினம். இந்த தினத்துல குடும்பங்களுக்கான மனநல ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவங்களோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். டாக்டர், இப்ப நம்ம நிறைய காலர்ஸ் எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, இப்போ நிறைய காலர் வெயிட் பண்றாங்க. பட் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு டாக்டர். இப்ப குடும்பம் அப்படின்னா வெறும் மாமனார் மாமியார் கணவன் மனைவியோட இந்த குடும்பம் சுருங்குறது கிடையாது. குழந்தைங்களோட நம்ம வந்து அவங்கதான் ஒரு முக்கிய பங்கு இந்த குடும்பத்துக்கு. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நான் இருந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து வீடியோ கேம்ஸ் அது ரொம்ப அடிக்டா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க ரீல்ஸ்ல வந்து ரொம்ப அடிக்ட் ஆறாங்க. இதை வந்து எவ்வளவு ஆபத்து, இதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம்?
1: ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனே ஒரு 1 minute தான் இருக்கும். ஸோ அந்த சைல்டோட அட்டென்ஷன் வந்து குவிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு, ப்ளஸ் அதோட லைட்டிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து ஒரு சீராகவே யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 60 seconds வீடியோவில் அவ்வளோ லைட்ஸ் வருது, அவ்வளோ இன்புட்ஸ் வருது. பிரெயின் வந்து கண்டினியூஸாக ஸ்டிமுலேட்டடாகவே இருக்குது. அதுக்கு ஒரு நிறுத்தி நிதானமாக

0: யோசிக்கிற தன்மையே இல்லை. திஸ் லீட்ஸ் டு வாட் இஸ் கால்ட் இம்பல்சிவிட்டி. அதாவது எனக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வெயிட் பண்ண பொறுமையே இல்லாமல் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குறேன், அதை தட்டு வரத்துக்குள்ளே எனக்கு கோவம் வந்துடுது, விட்டுறிஞ்சிடறேன்.
1: ஓகே.
0: ஸோ அந்த பிரெயின் கண்டினியூஸாக ஆக்டிவ் மோட்லேயே இருக்குது. தூங்கும்போது கூட நிறைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போது என்ன பார்க்குறோன்னா, வீடியோஸ் பேரண்ட்ஸே காமிக்கிறாங்க, கை வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட்டு இருந்துகிட்டே இருக்கு தூங்கும்போது கூட. இல்லைன்னா குழந்தை பேசுறது வந்து அந்த ரீல்ஸில் பேசுகிற மாதிரி மிமிக்ரி பண்றாங்க. இல்ல நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா, நீயும் 1 மினிட் ரீல் பண்ண, பிகாஸ் இந்த 1 மினிட் வீடியோ வந்து பாப்புலாரிட்டி கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஒரு பெட்டர் ரீச் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. பட் இதனுடைய ஆஃப்டர் மாத் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வந்து சுத்தமா கான்சென்ட்ரேஷனே இல்லை. அது அகாடமிக்ஸா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷன் ரொம்ப புவர். ரெண்டாவது, டக்கு டக்குன்னு கோவம் வருது, இம்பல்சிவாக ஒரு ஒரு சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேரண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது கேட்குறதே இல்லை, இம்பல்சிவாக கிளம்பி போயிடுறாங்க, இல்லை விட்டெறிஞ்சிடுறாங்க பொருட்களை. வாயில் வார்த்தைகள் நிறைய தவறுதலான வார்த்தைகள், அதோடைய அர்த்தம் கூட புரியாமல் அந்த குழந்தை அந்த வார்த்தையை பேசிட்டு போயிடுது. பிகாஸ் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஃபன்னாக ரீல்ஸில் போட்டுடுறாங்க, அதனுடைய இம்பாக்ட் வந்து அந்த சைல்டுக்கு தெரியாது, அந்த மீனிங் தெரியாத வரைக்கும் இது வந்து இந்த லாங்குவேஜ், திஸ் இஸ் த லாங்குவேஜ், யூத் லாங்குவேஜ்ன்னு பேசிக்கிறாங்க, பட் அதனோட இம்பாக்ட் இஸ் வெரி வெரி டஃப். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த எந்த பர்டிகுலர் தளத்தையும் சொல்லலை, பட் இந்த ரீல்ஸ் வரக்கூடிய தளங்கள் வந்து தயவுசெய்து ஆக்சஸ் ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். மொபைல் டிவைஸ் கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்குன்னா கூட இருங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன கண்டென்ட் பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கேப்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடியது, அடல்ட் கண்டென்ட் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும், பாப்பப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ரீலுக்கும் இன்னொரு ரீலுக்கும் இடையில் நிறைய பாப்அப் செக்ஷுவல் கண்டென்ட் நிறையா வருது. ஸோ அது என்னன்னு தெரியாமல் அந்த சைல்டு கிளிக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் கண்டினியூஸாக செக்ஷுவலாக தான் வரும். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்படி, அந்த அந்த குறிப்பிட்ட பேஜுது வந்து அடுத்தடுத்த அல்காரிதம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோக் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வீடியோ ஜோக்கு தான் வரும், ஒரு ட்ரெஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வீடியோ ட்ரெஸ் தான் வரும். அதே மாதிரி அந்த பாப்அப் வரும்போது தெரியாமல் குழந்தை கிளிக் பண்ணிடுச்சுன்னா கூட அடுத்த ஃபுல் கண்டென்ட் அப்படி தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை தப்பாக பார்க்குதுன்னு நினச்சி குழந்தையிட்ட திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கை, நமக்கு அவங்க மேலே உள்ள ட்ரஸ்ட்டு எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ குழந்தை ஃபோன் பார்க்கும்போது தயவு செய்து கூட இருங்க, இல்லை ஃபோன் கொடுக்காதீங்க, லார்ஜர் ஸ்க்ரீனில் டிவியில் போட்டு விடுங்க.
1: சூப்பர். ஓகே, நம்ம தொடர்ந்து நேர் கூட பேச போகிறோம் டாக்டர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டேஷன் பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்களுக்கும் செல்போனை கொடுத்துட்டு அவங்க இஷ்டத்து விட்டுடுறாங்க. என்ன பண்ணுது ஏது பண்ணுது கண்டுக்கிறதே கிடையாது. அது புடுங்கினாக்க ஒரே சண்டை அழ. அதனால சமாதானாவது என்ன பண்ணாங்க, 2 பேருக்கு 2 செல்லு கொடுத்துடுறாங்க. என்ன பண்ணி இப்படி சாப்பிடுதோ சாப்பிடலையோ எதை பத்தி கவலையே போறதில்லம்மா.
0: அது ரொம்ப பின்விளைவுகள் நிறைய வரும் சார். முதல்ல மொழியே வராது, குழந்தைங்க பேசுறதே டீலே ஆகுது. ஏன்னா ஃபோன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும், அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது மொழி தேவையே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொழி பிரச்சனை வரும். அப்புறம் அவங்க எதுவுமே நம்ம சொல்கிறத கண் பார்த்து பேச மாட்டாங்க, ஃபோனே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சாப்பிட்றாங்கன்னா கூட தட்டு கவனித்து சாப்பிட்றதில்ல, அந்த ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்றாங்க பொருள் தெரியாது, டேஸ்ட் தெரியாது. ஸோ ரொம்ப முக்கியம், உங்கள் டாட்டருக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்கள். ஏன் பார்த்துக்க முடியல, என்ன சப்போர்ட் உங்களால் பெரியவங்களால் என்ன கொடுக்க முடியுதோ கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வருது, இவங்கெல்லாம் ஸ்மார்ட்டாக வந்தால் தான் உலகத்தை இன்னும் நல்லா ஆள முடியும்.
1: கண்டிப்பாக. ஒரு இந்த மாதிரி ஃபோன் பார்க்கும்போது அவங்க ஒரு தனி உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே டாக்டர்.
0: எஸ், அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அதாவது அவங்க வந்து இந்தந்த கேரக்டரை வந்து நண்பராக நினச்சிக்கிறாங்க, ஒரு கேரக்டர் அம்மா அப்பாவாக நினச்சிக்கிறாங்க. என்னோட அம்மா அப்பா இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பர் ஹீரோஸை அம்மாவாவோ அப்பாவோ நினச்சிக்க வேண்டியது. ஸோ இந்த இமேஜினரி வேர்ல்டில் இருக்கும்போது அது அது ஒரு தனி வேர்ல்டு. ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது அம்மா அப்பா அப்படி இல்லை, அந்த மிஸ்மேட்ச் வரும்போது கோபம் நிறைய வருது. நீ என்னுடைய இமேஜினரி மதர் மாதிரி இல்லை, உனக்கு நிறைய டேலண்டே பத்தலை, அவங்க சூப்பர் உமனு, எல்லாம் குக் பண்ணிடுவாங்க, ஆஃபீஸ்க்கும் போவாங்க, குக்கும் பண்ணுவாங்க, கேர்டேக்கும் பண்ணுவாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஏஐ வந்து நிறைய இமேஜினரி திங்ஸ், இமேஜினரி வேர்ல்டை கிரியேட் பண்ணி காமிக்குது. பட் அது ரியல் கிடையாது. ஒரு ஹியூமன் பீங்க்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, இவ்வளவு ரோல்ஸ் தான் பண்ண முடியும், அன்எண்டிங்காக ரோல்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது ஏஐயோட ஃப்ளிப் சைடு. ஏஐயோட நல்ல சைடும் இருக்குது, நிறைய எஜுகேஷன் இருக்குது, லேர்னிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கைக்குள்ளேயே

0: கிடைக்குது. ஸோ சில்ட்ரன் எதை யூஸ் பண்ணுறாங்க, அகெயின் ஏஐ வந்து இட் இஸ் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட். இப்போல்லாம் வந்து குழந்தைங்க டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, யூ கேன் ஜஸ்ட் டாக் டு த ஃபோன். ஸோ ஸ்பெல்லிங் தெரிய மாட்டேங்குது, கிராமர் தெரியறது கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு வாய் பேச தெரிஞ்சால் போதும், அதுவும் நாலஞ்சு வேர்ட்ஸ் சொன்னால் கூட அதுவே மேக்கப் பண்ணிக்குது, அதுவே கிராமர் சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் வாட் யூ வாண்ட் அண்ட் அதை கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது சில்ட்ரனுக்கு கலர் இஸ் மோர் அட்ராக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கூடாது, எனக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க ஃபோட்டோ போட வேண்டியது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு போயிடுது, அதோ அது அதனுடைய இம்பாக்டு குழந்தைக்கு தெரியாது. ஸோ ஃபோன் இஸ் அ வெரி வெரி டேஞ்ச், ஃபோனோ டேப்லெட்டோ எல்லாமே டேஞ்சரஸ் டிவைஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் இன் யங் ஹேண்ட்ஸ். எங்கே டெஸ்ட் டியூப்ஸு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரங்களில் நம்ம ஃபோன் கொடுத்து குழந்தைங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீரழிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேரண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
0: வணக்கம்.
2: குழந்தைகள் வந்து வெளியில போய் விளையாடுறது அப்படிங்கறது இந்த காலகட்டத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப குழந்தைகள் வெளியில போய் விளையாடாம இந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த ஒபிசிட்டி அப்புறமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குழந்தைகளுக்கு வருவதற்கு ஒரு செல்போன் அடிக்ஷன் அப்படிங்கறதும் ஒரு காரணமா இருக்கா? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஆன்சர்ஸ் அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: தேங்க்யூ, நன்றி உங்க கேள்விகளுக்கு. முதல் கேள்வி வந்து ஆமாம், ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி தவிர்க்கலான்னா, இப்போது நாங்களாம் படிக்கும்போது நூலகம் லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்கும், போவோம் புக்ஸ் எடுப்போம், அங்கே லெண்டிங் லைப்ரரி அந்த லைப்ரரி பர்சன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம், அங்கே உட்காந்து ஒரு ரூம் இருக்கும், நாலஞ்சு பேர் சேர்ந்து படிப்போம். ஸோ நூலகம் இப்போவும் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து நிறைய நூலகங்கள் ஏர் கண்டிஷன்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பேரண்ட்டோ இல்லை கேர்டேக்கர் தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம், தயவு செய்து குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பக்கத்தில் என்ன நூலகம் இருக்குன்னு பாருங்கள், நூலகத்தில் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து கொடுங்க, அவங்களையும் இண்டிபெண்ட்டாக போ, உங்கள் பேரில் ஒரு புக் எடு, நீ சைன் பண்ணு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்து டீச்சர் மாதிரி சைன் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நூலகத்தில் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுங்க. கவர்மெண்ட் மெம்பர்ஷிப் எல்லாம் 50 ரூபாயோ 60 ரூபாயோ தான், அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பு, வாங்கி கொடுங்க நூலகங்களில். கலரிங் புக்ஸ் கூட நீங்கள் வீட்டில் வாங்க வேணாம், நூலகத்தில் அவைலபிளாக இருக்குது, அங்கே உட்காந்து கலர் பண்ணட்டும், நாலு பேர் கூட பேசட்டும் பழகட்டும். பக்கத்தில் பார்க், கார்பரேஷன் பார்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸசைஸ் டூல்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டும். ஃபோனே பார்க்காம இருக்க முடியுமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஃபோன் கொடுங்க, ஒரு அரை மணி நேரம் ஸ்கூலுக்கு ஒரு 8 மணி நேரம் போயிட்டு வராங்க, ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. நீங்கள் அப்புறம் வாக்கிங், பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அகெயின் ஃபேமிலி பாண்டிங், அதான் பெரியவங்க இருக்கணும், ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒர்க்கிங்கு, நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. அப்படின்னா அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கும் வாக் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், குழந்தைங்களும் நாலு பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஹோம் பவுண்டாக இருக்கிறப்போ இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், மேடம் சொன்னாங்க போனதில்ல, ரியல் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லை அடுத்த தெருவில் இருக்காங்க, நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னா நாலு பேரை பார்க்கலாம். க்ரோசரி ஸ்டோர் போகும்போது இல்லை காய்கறி வாங்க போகும்போது தயவு செய்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. வீட்டு அக்கௌண்ட்ஸ் தெரியும், எவ்வளோக்கு காய்கறி விற்கிது, நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு க்ரோசரி ஸ்டோரில் போய் பருப்பு, உங்கள் வீட்டு பசங்களை பருப்பு பேர் சொல்ல சொல்லுங்கள், தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ யாருக்குமே சொல்ல தெரியாது. ஸோ க்ரோசரி ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் பாசிப்பருப்பு, இது 1/2 கிலோ எடுத்துகிட்டு வாங்க, அப்போ அதில் மேக்ஸ் சொல்லித்தரீங்க. அந்த மாதிரி ஸ்டோர்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறத விட்டுட்டு பக்கத்தில் மளிகை சாமான் கடை இருந்ததுன்னா ஒரு 10 ரூபாய் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க. ஸோ அது செய்யும்போது ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா மீதி சேஞ்ச் வாங்கிட்டு வர தெரியுது, மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு கடைக்காரன்ட்ட பேச தெரியுது, மளிகை கடை அண்ணா மளிகை கடை அண்ணாச்சிங்கிற கான்செப்டே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஸோ எல்லாமே இப்போது ஆன்லைன் இன்டர்நெட்டில் நம்ம ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிள்ளை எங்கேயாவது வெளியில் அனுப்பி. அந்த ரெண்டாவது கேள்வி ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதில் ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயம், வீட்லேயே உட்காந்துருந்து சிப்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த மூவி பார்த்து கூட ஒரு ட்ரிங்க், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு இது எல்லாமே லீட்ஸ் டு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். உடல் பருமன் சார்ந்து அத்தனை நோய்களும் வந்துடுது, பிபி வருது, சுகர் வருது, தூக்கமின்மை வருது. எத்தனை வயசில்? 12 வயசில், 11 வயசில் பிறந்த குழந்தை சுகரோடு பிறக்குது. ஸ்ட்ரெஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 100% வருது மொபைல் டிவைஸ்னால். ஏன்னா இப்போ என்ன ஆகுது, ஒரு மொபைல் டிவைஸில் ஒரு 13 வயசுக்கு

0: ஐடியாவில் வந்து நீங்கள் ஒரு மொபைல் டிவைஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கலாம். நீ உனக்கு இந்த ஐடி கொடுத்துருங்க, நாளைக்கு போய் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு இந்த குறிப்பிட்ட வலைத்தளத்துடைய ஐடி வேணும், உங்ககிட்ட ஐடி இல்லையா, நீ என்ன ஓல்டு ஃபேஷன்டாக இருக்க, அந்த மாதிரி ஸ்கூலில் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், நீ உங்கள் வீட்டில் ஃபோன் வாங்கி தரலையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோனில் தான் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோன்னால் வருது. ஃபோன் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கோங்க.
1: சூப்பர் டாக்டர். அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ, குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
2: நான் வந்து ஐஷா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம்.
2: லக்னோ காலேஜ் இருந்து. ஸோ பிஜி வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போகணும்.
0: ஓகே.
2: ஸோ மை க்வெஸ்சன் இஸ், இப்போ வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கிங்ல இருக்காங்க, அண்ட் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து எப்படி வந்து ரீபில்ட் பண்றது?
0: ஓகே. ஸோ நீங்கள் சைக்காலஜி பிஜியா?
2: ஆமாம்.
0: ஓகே, கிரேட். ஸோ த ஈஸியர் வே இஸ், இஃப் யூ ரெண்டு பேரண்ட்டும் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு காமனாக ஒரு டின்னர் டேபிள் அப்படின்னு ஒரு அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃபஸ்ட் திங். இல்லை ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் டைம் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு பேரண்ட் வந்து சைல்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அந்த இன்னொரு பேரண்ட்கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாக்லேட்டு வாங்கித்தர வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பேரண்ட்னா, அவங்க வாங்கித்தர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க, பட் ஹி ஆர் ஷீ ஃபெயில்ஸ் டு கம்யூனிகேட் இட் வித் த பார்ட்னர், அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயோ ஒய்ஃப்கிட்டயோ சொல்லலைன்னா இந்த சைல்டு வந்து அந்த இன்னொரு பேரண்ட்கிட்ட போய் சொல்லி வாங்கிடுறாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மால் திங் லைக் சாக்லேட், பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த சைல்டு லேர்ன்ஸ் தட் ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும்னா யார்கிட்ட கன்வீனியண்ட்டாக வாங்கிக்கலாம், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் யார்கிட்ட மறைக்கணும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் திஸ் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். இப்போ நான் அம்மா கிட்ட இதை சொல்ல வேண்டாம், டேடி கிட்ட சொன்னால் டேடி இதை ஈஸியாக எடுத்துப்பாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ சைல்டு ஸ்டார்ட்ஸ் டிவைட் அண்ட் ரூல் இன் த ஹவுஸ், நம்ம தான் அதை சொல்லித்தரோம் ஆக்சுவலாக. ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் த பேரண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ தட் தே ஸ்டார்ட் ஆன் த சேம் பேஜ். வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னா ரெண்டு பேரண்ட்டுக்குமே அதுக்கு அந்த சேம் பேஜில் இருக்கணும். சைல்டு வந்து அம்மா அப்பா ரொம்ப பேசிக்கிறது கிடையாது, டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்கிறது நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட் திங், லைக் ஐ செட், இஃப் போத் தி பேரண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அட் அ டைம், தென் வி சிட் அட்லீஸ்ட் ஃபார் ஒன் மீல் அ டே இன்சைட் த ஹவுஸ் அலாங் வித் த சில்ட்ரன், ஸோ தட் சில்ட்ரன் ஆர் அலவுட் டு கம்யூனிகேட். சொல்லுங்கப்பா, என்ன நடக்குது உங்கள் ஸ்கூலில், வாட்ஸ் ஹேப்னிங், வாட் டு யூ வாண்ட் டு ஷேர். இப்போது ஸ்கூல் பார்த்தோன்னா நிறைய புல்லிங் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட் டைம்ஸ் சில்ட்ரனுக்கு. நான் வளர்ந்த ஸ்டேஜில் புல்லிங்கிற வேர்டு கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், எல்லோரும் விளையாடுப்போம், எல்லாருமே கிண்டல் அடிச்சுப்போம். பட் இப்போ வந்து சாரி டு சே, சில்ட்ரன் ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அகெயின், இன்டர்நெட் வந்து நிறைய புல்லிங் எப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் எல்லாமும் கொடுக்குது. ஸோ we need to sit and talk, and at least 15 minutes a day, I think. See, நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு பேரண்ட்டாக ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷம் கண்டிப்பாக உங்கள் சைல்டு இருக்கோ இல்லையோ அந்த வீட்டில், உங்கள் பார்ட்னருக்காக 15 நிமிஷம் ஸ்பேர் பண்ணலாங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிபிள். ஸோ தட்ஸ் அ கமிட்மெண்ட் தட் யூ டூ டு யுவர் பார்ட்னர் அண்ட் யுவர் சைல்டு. ஸோ 15 மினிட்ஸ் அடே உட்காருங்க, ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இல்லாமல் குழந்தைய சொல்ல விட்டுட்டுன்னா அவங்க சொல்கிற உடனே தடுத்து தடுத்து குவிக்காக நம்மளே பேசியே இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க. க்ளோஸ்ட் எண்டட் க்வெஸ்டின்ஸா, இப்படி தான் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வேண்டாம், ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு வேண்டாம். யூ டெல் வை டிட் தே டூ தே பிஹேவ் அ சர்டன் வே. ஸோ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சரியாக நடந்துக்கல பிள்ளை அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம கேட்கணும். பிஃபோர் ஈவன் டெல்லிங், எனக்கு ஷேம்ஃபுல்லாக இருக்குது உன்னை பிள்ளையை பெற்றதுக்கு, நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லாமல் அந்த குழந்தை வந்து எந்த சிச்சுவேஷனில் எந்த காரணத்துக்காக அப்படி நடந்துக்கிட்டுன்னு நம்ம, இஃப் யூ ஆர் ஆல் லிசனிங் இயர்ஸ், ஐ திங்க் சில்ட்ரன் வாண்ட் டு சே அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆல் வி நீட் டு ஹாவ் இஸ் சம் பேஷன்ஸ் அண்ட் சிட் வித் தெம் ஃபார் சம் டைம்.
1: ஓகே, சூப்பர். நிறைய நம்ம விஷயங்கள் தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 298-6-00-38, 298-2-0-55-54 இந்த எண்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நம்ம பேசுவோம். மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: just awesome na. No tension, bebe.
1: Rainbow FM, nuthi kodil pulilaanu.
2: நேரம் 3:42 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. May 15 உலக குடும்ப தினம். இந்த குடும்ப தினத்தை ஒட்டி குடும்பங்கள் எவ்வளவு மன ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்றத பத்தி மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேச போறோம் ஒரு காலருக்கு அப்புறமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
3: மேம். வணக்கம்.
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம்.
3: சொல்லுங்க மேம்.
4: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு இன்னைக்கு குடும்ப தினத்துக்கு அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க மேம்.
3: தேங்க்யூ.
4: சூப்பரா இருக்கு. இப்ப நாங்க வந்து

0: மாமியார் மாமனார் அப்பா அம்மா அவங்களையும் சமாளிக்கணும். இப்ப மருமக மருமக இவங்களையும் சமாளிக்கணும். நாங்க நடுவுல இருக்கோம், என்ன எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு ஒரு சமயம் திண்டாட்டமா இருக்கும். என்ன சஜஷன் சொல்லுங்க.
1: இடையில ஒரு நபர் சொன்னாரு, கொஞ்சம் பின்தள்ளிட்டோம், வழி விட்டுட்டு நீங்க பாருங்க, உங்களால முடியாதப்போ நாங்க கூட சேர்ந்து வரோம் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்துக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும்.
2: இது
1: அது என்னுடைய கருத்து. அது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஈஸியர் வே வந்து நான் கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கிறேன், நீங்க என்னோட வழியில நடங்க, கஷ்டம் வரும்போது ஒரு தடங்கள் வரும்போது நாங்க கூடவே தான் இருக்கோம், நாங்க உங்களுக்கு பேக் சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களும் அந்த வழியில் ட்ராவல் பண்ணி தடங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் சிலதெல்லாம் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் லைஃப் லெசன்ஸ் இல்லை.
2: கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்த நேர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன்.
1: குட் ஆஃப்டர்நூன்,
3: டாக்டர் பேசலாம் மேம்.
1: ஆ சொல்லுங்க மேம்.
3: ஆ இது என்னது அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்தே வந்து அப்பா பிள்ளைங்கிட்ட வந்து ரொம்ப லிபரலா இருக்காம தன்னோட கஸ்டடியிலே வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப தப்பா தெரியுது. அதுக்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க வந்து ஒண்ணும் தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு டாம்பர் பண்ணி ஒரு வட்டத்துல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்போ ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாவை நம்புற மாதிரி இருக்குது. அதாவது இப்ப வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாமே நல்ல லிபரல் எல்லாம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல அப்பா எல்லாம் வந்து அப்பாக்கள் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை வந்து ரொம்ப நம்ம அரவணைப்பிலேயே வைக்கணும் அப்படின்ட்டு முதலே வைக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா அந்த பிள்ளைங்களை வச்சு இங்க எல்லாம் போயிட்டுவாமா அப்படின்னா தான் அந்த பிள்ளைங்களை லைஃப்பை லீட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முன்னாடி காலகட்டத்தில் பெண்களாக இருக்கும்போது அப்பா இல்லை அம்மா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பாமல் படிப்பு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸில் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு இருக்காங்க, பெண்களை படிக்க விடுறாங்க, நிறைய சாதிக்கிறாங்களே, எல்லா துறைகள்லயும் பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பா இருக்குமா, நீங்க சொல்றது கரெக்ட். எவ்வளவு நம்ம பெண் விடுதலை எல்லாம் பேசினாலும் எல்லா பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆணுடைய இன்வால்வ்மெண்ட் தேவைதான். எவ்வளோ பெண் அதே மாதிரிதான், ஒரு ஆணும் முன்னேறாருன்னா ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் முன்னேற முடியாது. ஸோ ஆண் பெண்ணுன்னு தனித்தனியா பார்க்காம நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம்.
2: ஓகே ஓகே டாக்டர், இப்போ காலர் கூட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைங்க சின்ன வயசுல அவங்களோட ஃபோன் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம பேசணும். இப்போ அடலசன்ட் ஏஜ்குள்ள போற குழந்தைங்களை பத்தி பேசுவோம். இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தா, இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தா, இப்போ திடீர்னு ஸ்கூல்ல இருந்தோ இல்லை காலேஜ்ல இருந்து வந்ததுமே கதவு மூடிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி அவங்க போய் தனியா போயிடுறாங்க, இதனால ஏத்துக்க முடியல. இப்போ அந்த அடலசன்ட் ஏஜ்குள்ள போற அந்த பேரண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து என்ன மாதிரியான கவுன்சிலிங் நீங்க கொடுப்பீங்க?
1: ஓகே, அருமையான க்வெஸ்சன். ஸோ நம்ம இத்தனை நாள் சைல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ அடாலசன்ட் பேர அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்டாக வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு வைக்கணும். உங்கள் சைல்டு மேலே நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சு இந்த பாருங்கள், யூ நீட் ஸ்பேஸ். அஃப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா சைல்டு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்க சைல்டாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துச்சான்னு கேட்டால் அப்போது அவ்வளோ மீடியா அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிக்கலாங்கிறதே நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மீடியா அவைலபிளாக இருக்குது, மீடியா சேஸ் சில்ட்ரன் நீட் ஸ்பேஸ், அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பேஸ் கொடுத்துருங்கன்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லோரும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுக்கணும், பட் அது ஒரு ஹெல்த்தி ஸ்பேஸ். ஒரு ஹாஃப் அன் அவர் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு பேரண்ட் போய் கதவு பூட்டாதீங்க, நாங்கள் வரல உள்ள, பட் எவ்ரி 30 மினிட்ஸ் த பேரண்ட் கேன் நெகோஷியேட், அதாவது அந்த சைல்டு கூட பேசி நான் எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பார்க்குறேன்ப்பா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து 3 ஹவர்ஸாக எப்போ மாறுதுன்னு அந்த சைல்டுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இன்டர்நெட்டுன்னு ஒரு விஷயம் வந்து இட் ஆஃபர்ஸ் ஸோ மெனி திங்ஸ், எல்லாமே இமேஜினரி, எல்லாமே கலர்ஃபுல், எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் முடிச்சுட்டு வர 8 மணி நேரம் கழித்து இந்த 3 மணி நேரமாவது நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் என் கற்பனை உலகத்தில் இருக்கணும்னு அதுக்குள்ளே போயிடுறாங்க. அது நிறையா விஷயங்களில் டேஞ்சரஸாக இருக்குது, ஏன்னா அவங்க யார் கூட சேட் பண்ணுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேரண்ட்டுக்கு இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோல் இந்த டீன் சைல்டை வச்சுக்கிட்டு. உள்ளே போனாலும் கஷ்டம், உள்ளே போகலைனாலும் வெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வி ஷுட் ஹாவ் பவுண்ட்ரிஸ். எவ்ரி ஹாஃப் அன் அவர் நான் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஏன்னா எங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து போய் பார்க்கும்போது சில சில்ட்ரன் வந்து செல்ஃப் இன்ஜூர் பண்ணிக்கிறாங்க, இல்லை ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, எதுக்கு அழுகிறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அப்போ போய் திடீர்னு கேட்கும்போது இத்தனை நேரம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, எனக்கு யாரும் அவைலபிளாக இல்லை, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம டைம் வைஸ் கால்குலேட் பண்ண முடியாது, உங்கள் சைல்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க,

0: ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ரூமில் போய் நாக் பண்ணிகிட்டே உள்ளே என்ட்ராங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என் சைல்டு நான் எப்போ வேணால் ரூம்குள்ளே என்டர் பண்ணலாம், எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் போராட ஆரம்பிச்சிடறோம். அவ்வளோ டிஃபென்சிவாக அவ்வளோ அஃபென்சிவாக நம்ம ஆகவே வேண்டாம். சைல்டையும் ஒரு ரெஸ்பெக்டபிள், அவங்க ஒரு அடல்ட்டாக ஆக போகிறாங்க. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நாக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, நான் வரட்டுமா, ஆர் யூ டூயிங் குட், ஆர் யூ சேஃப், டூ யூ வாண்ட் எனி ஹெல்ப், இதெல்லாம் கொஞ்சம் கேட்க கேட்க அவங்களும் ஓப்பன் அப் ஆவாங்க. அவங்க ஒரு இமேஜினரி பர்சனாக பேரண்ட்டாவோ ஃப்ரெண்டாவோ நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கீங்கங்கிறது அப்பப்போ ப்ரூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு சினிமாலையா என்ன எதனால இந்த இதுன்னு தெரியல, ஒரு பையன் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா அப்பா கூட க்ளோஸ் ஆகுறத கட் பண்ணுவான், அவரை ஒரு விரோதி மாதிரி எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறதுலாம் நடக்குது. ஸோ இப்படி இருக்கிற சமயங்களில் இந்த ஃபேமிலி எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்?
0: இல்லை கண்டிப்பாக அதை, லைக் ஐ செட், அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயஸ் தேவையே கிடையாது. போத் பேரண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஜெண்டர் ஆஃப் த சைல்டு. ஸோ போத் பேரண்ட்ஸ் ஷுட் கெட் இன்வால்வ். இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்க, வயசுக்கு வந்துட்டாங்க, அப்பா எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டாம், அதெல்லாம் அந்த காலம். ஐ டோன்ட் திங்க் இட் எக்ஸிஸ்ட்ஸ் எனிமோர். அஃப்கோர்ஸ் அப்பாவும் பொண்ணும் பேசணும், அம்மாவும் பையனும் பேசணும், அப்பாவும் பையனுமே பேசணும். ஸோ ஜெண்டர் பயஸ் இல்லாமல் போப்பா அப்பா கிட்டே பேசுங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி மூவிஸோட போர்ட்ரேயெல்லாம் இல்லை எந்த போர்ட்ரேயெல்லாம் இவங்க அப்படி மாறுறாங்கன்னு தெரியல. மா அப்பா கிட்ட எல்லாம் என்னால் இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஃபேமிலியில் அப்படி தான் ஆச்சு, அப்பா கிட்டே என்னால் பேச முடியாது, அவர் என்ன தப்பாக நினச்சின்ட்டாருன்னா, ஏன்ப்பா அப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கீங்களே, அப்பா என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்னு போங்க, தைரியமாக பேசுங்க, உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒரு பாய்ஸ் சம்மந்தமாக சில டவுட்ஸ் இருக்கும், அது மம்மி கிட்ட கேட்க முடியாது, கண்டிப்பாக போய் டேடிகிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போது சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸை சொல்கிறாங்களே நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறோம், நம்ம அவங்கள ஒரு மாதிரி வேற்றுமையாக பார்க்குறோம், அதே மாதிரி சில்ட்ரனும் பேரண்ட்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க. டேடிக்கிட்ட பாய்ஸ் பேச மாட்டாங்க, இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஃபியர். எனி பேரண்ட் ஷுட் ஹாவ் ஃப்ரீடம் டு இன்டராக்ட் வித் எனி ஜெண்டர் ஆஃப் த சைல்டு. ஸோ தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து வயசுக்கு வந்துட்டான் பையன் அடிக்க வேணாம், கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலாக வயலேட் பண்ண வேண்டாம், எந்த ஜெண்டராக வேணால் இருக்கட்டும், பட் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு ஜெண்டர் தேவையே கிடையாது.
1: ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு போகலாம் டாக்டர்? முதல்ல ஃபேமிலி டைம் அப்படி,
0: ஃபேமிலி டைம் கண்டிப்பாக நான் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டே ஃபேமிலி மீல், ஒரு மீலாவது சேர்ந்து உட்காருங்க, இல்லை ஒரு காஃபிக்கு ஒரு டீக்காவது சேர்ந்து உட்காருங்க. இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி பேரண்ட்ஸ்னால் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது ஒரு ஃபேமிலி டைம், அது வீக்கெண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு 15-20 நிமிஷம் ஒதுக்க முடியாத ஒரு ஃபேமிலியாக நம்மங்கிறது யோசிக்கணும். அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு இருக்கிறோமா? இஸ் இட் ஈவன் கால்ட் அ ஃபேமிலி இஃப் யூ கான்ட் ஸ்பெண்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஒன்ஸ் இன் அ வீக்? நான் டெய்லி சொல்கிறேன், டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியாத பேரண்ட்ஸும் ஒன்ஸ் இன் அ வீக் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அப்போ நம்ம நிஜமாலுமே ஒரு ஃபேமிலியாக அந்த கேள்வியில் தான் போய் முடியுது. அப்போ நம்ம ஃபேமிலியே இல்லைன்னா திஸ் இஸ் லைக் அ பிஜி, 4 பேர் வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க, அவங்கவுங்க டைம் லைனுக்கு வராங்க, அவங்கவுங்க டைம் லைனுக்கு போகிறாங்க. அப்போது ஒருத்தர் இன்னொருத்தரை அந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம், அவங்க குவஸ்டினே பண்ண முடியாது, எங்கே போகிறேன் எங்கே வர, அப்போ நீ உன் இஷ்டத்துக்கு போகிற, அப்போ நான் என்ன ஏன் கேட்குறீங்க, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வந்து என்னை கேட்குறீங்க? சைல்டு அப்படி தான் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா நான் யார் கூட பேசுகிறேன்னு. அப்போ நமக்கு ஒரு ஆஃபீஸ் கால் வருதுன்னா ஆஃபீஸ் கால் வருதுப்பா, நான் ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு வரேன்னு உங்கள் சைல்டு கிட்ட தைரியமாக சொல்லிட்டு போங்களேன். ஸோ த சைல்டு லேர்ன்ஸ் டு டெல். நான் ஃபோன் பேசுகிறேன் நான் பிளண்ட்டாக போகும்போது சைல்டு வந்து நான் ஓகே மம்மி சொல்ல மாட்டேங்கிறாங்க, டேடி சொல்ல மாட்டேங்கிறேன், நான் மட்டும் ஏன் சொல்லணும்? வை டோன்ட் யூ சே மை திஸ் ஃப்ரெண்ட் இஸ் காலிங், நான் ஒரு 15 மினிட்ஸில் இந்த கால் பேசி முடிச்சுட்டு வரேன். டோன்ட் வாக் அவே. உங்கள் 4 பேர் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, ஒரு ஃபோன் கால் வருதுன்னா, ஹே நான் இந்த கால் முடிச்சுட்டு 10 மினிட்ஸில் வரேன். தட் இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன், அண்ட் வித் தேட் யூ ஆர் ஆல்சோ டீச்சிங் த சைல்டு தட் ப்ளீஸ் நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம ஹால்லேருந்து தான் வெளியில் கேட்டுக்கு போவோம், பாதி பேர் வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறது கூட ஒரு கல்ச்சரே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த ஜென்ரேஷனில். எதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன். ஆஸ் இட்ஸ் எ சிம்பிள் ஆக்ட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் சம்படி ஹூ சிட்டிங் அக்ராஸ் த டேபிள், போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிற சீக்கிரம் வந்துடுறேன். அப்போ அவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கணுன்னு அவசியமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலையே. இந்த இடம் நான் ஓப்பனான ஒரு பர்சன், நான் தவறுதலான எந்த செயலையும் ஈடுபடாத பட்சத்தில் தைரியமாக சொல்லிட்டு போகலாமே.
1: ஓகே டாக்டர், ஸோ ஃபேமிலி டைம் இஸ் மஸ்ட்.
0: எஸ் மேண்டேட்ரி, நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட், அதர்வைஸ் டோன்ட் ஸ்டார்ட் அ ஃபேமிலி, ப்ளீஸ் ஸ்டே சிங்கிள்.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் குழந்தைங்க பெரியவங்க இதெல்லாம் பேசணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பம் என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி சொல்லுங்கள்.
0: என்னோடய சிம்பிள் திங், ஃபோனு. ஃபோனை ஹைட் பண்ண முடியாமல், அதாவது இல்லை லாக் எல்லாம் போடாமல் உங்கள் ஃப்ரண்ட் டேபிளில் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே வைக்க முடியுதா? அப்போவே வி ஆர் குட் டு கோ.
1: ஓகே,
0: ஏன்னா சி மோஸ்ட் ஆஃப் அவர் ஆப்ஸ் ஆர் லாக்ட்.
1: ஆமாம்,
0: என்ன ரீசனுக்குன்னு நமக்கே தெரியல. அப்போ நமக்கே நம்மளை பார்த்துக்க கஷ்டமாக இருக்கா, நம்ம ஏதோ ஒரு

0: விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியக்கூடாதுன்னா அப்போ அது கரெக்டான செயலாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
1: ஓகே,
0: ஸோ இஃப் யூ கேன் லீவ் யுவர் ஃபோன் இன் த டைனிங் ரூம் ஆர் இன் த ஹால்வே வித்தவுட் அ லாக், தட் மீன்ஸ் வி ஆர் குட் டு ஹாவ் அ ஃபேமிலி, விச் மீன்ஸ் இட் ஷோஸ் ட்ரஸ்ட். நாட் தட் த அதர் பர்சன் வில் நாட் டேக், பட் ஈவன் இஃப் த அதர் பர்சன் டேக்ஸ், இன்னொரு பர்சன் என்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா கூட அதில் எந்த செயலோ இல்லை எந்த பதிவோ தவறுதலாக இருக்க வாய்ப்பே இல்லை.
1: ஸோ
0: அந்த ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட், அந்த ட்ரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம்.
1: ஓகே,
0: ஃபோன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதை டினை பண்ணல, நானும் ஃபோன் வச்சுட்ருக்கேன். பட் லாக்ஸ் தேவையா? இப்போ ஒரு விஷயம் பூட்டி வச்சுருந்தா தானே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நோண்டி பார்க்கணும்னு தோணுது, பூட்டை இல்லைன்னா.
1: சூப்பர், ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் சூப்பராக எங்கள் கூட பேசுனீங்க. நீங்கள் கடைசியாக இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக என்ன வந்து நம்மளோட நேயருக்கு இந்த குடும்ப தினத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: குடும்பம் வந்து வெறும் பயாலஜிக்கல் கிடையாது, அண்ணன் தம்பி இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மட்டும் குடும்பம் கிடையாது, இந்த யூனிவர்ஸே உங்கள் குடும்பம் தான். நிறைய பேர் குடும்பம் அமையல, நான் தனி நபராக இருக்கேன், அலோனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை விலங்குகளும் அத்தனை பறவைகளும் இனம் பார்க்காம ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அது அங்கங்கே போகுது, எங்கே போகிறாங்களோ அங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரையும் நீங்கள் ஃப்ரெண்டாக்கலாம், எல்லாரையும் நண்பராக நினச்சிக்கோங்க, தனிமையை ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், தயவு செய்து உங்கள் பாடிக்கு டெய்லி ஒரு தடவையாவது தேங்க்ஸ் சொல்லுங்கள். நம்ம யாரோ தேர்ட் பர்சன் ஃபோர்த் பர்சனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறோம், ஒரு டீ ஒருத்தர் கொடுக்குற தேங்க்ஸ் நான் சொல்லிடுறோம், ஆனால் உங்கள் உடம்பு வந்து 24 மணி நேரமும் நீங்கள் உயிர் தெழுந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அது உழைச்சிட்டே இருக்குது, ஒரு தேங்க்ஸே கேட்காம உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம்னா சாப்பிடாமல் விட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயம்னா தூங்காமல் விட்டுறோம், தூக்கம் வரமாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு செல்லும் நீங்கள் சோறு போடுறீங்களோ தண்ணி போடுறீங்களோ இல்லையோ அது உங்களுக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த உடலுக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ணி டெய்லி காலையிலையோ இல்லை நைட்டோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை தூங்கி எழுந்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் பாடி, நீ எனக்கு நல்லா சர்வ் பண்ணுற, யூ ஆர் டூயிங் டூ குட் ஃபார் மீ, அப்போ இந்த பாடி உங்களுக்கு இன்னும் நல்லா உழைச்சி கொடுக்கும், அது வந்து கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் செல்ஃப். ஸோ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் அதை ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுடைய வைப்ஸ் நல்லாயிருக்கும், உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன், நன்றி, தேங்க்யூ ஃபார் திஸ் சான்ஸ்.
1: தேங்க்யூ டாக்டர், ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம கூட மனநல டாக்டர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் அவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கலந்துரையாடணும். கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு அட்வைஸும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்டா இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோல். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101 புள்ளினாலு இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 4 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வாங்க, இப்படி எல்லாருமே தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூடு.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்க போறீங்க ஷாலினி கூட. போட்டிருக்க பிஜிஎம், இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. நம்ம எப்போவுமே விளையாடுற 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வச்சு தான் நம்ம விளையாட்டு விளையாட போகிறோம். எப்போவுமே பழைய பாட்டு அப்படின்னாலே அது ஒரு தனி சிறப்பு இருக்கும். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா, என் அப்பா, என் தாத்தா, என் பாட்டி கேட்டு ரசித்து ஸ்லாகிச்ச பாடல்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடலை வந்து நம்ம கேட்கறது மூலயமா நம்முடைய மெமரிஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இப்படி எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி பாட்டு கேட்டேன்னு சொன்னாங்க, அம்மா அந்த மாதிரி பாட்டு கேட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெமரிஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மெமரிஸோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரே ரூல் தான், நான் பாடல் வரி சொல்வேன், அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா 2986-00038, 2950-2055 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையிறது ரொம்ப ஈஸி. பாடலை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாடல்களை தான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பாடல் வரி, கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை. கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, இதுதான் பாடல் வரி. நம்ம கூட பேசுறதுக்கு காலர் வெயிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், நலமா? இப்பதான் நம்ம பேசணும். ஹலோ டாக்டர்ல.
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: ரொம்ப நலமா இருக்கேன். சோ பாடல் வரி கேட்டீங்களா?
2: இல்ல மேம், இன்னும் ஆப்ல வரவே இல்ல. இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை.
2: தெரியும், தன்னை தொட்டு பெண்ணை தொட்டு நெஞ்சின் ஆசை என்பது ஆசை. ஐயோ, நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு மேம். நான் ராகத்தை கூட புடிச்சிட்டேன் பாருங்க.
1: ஆமா பாடல் வந்து அடுத்தவங்களுக்கு அழகா லீடு கொடுத்துட்டீங்க, நன்றி. அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: சென்னை நும்பல்லிருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா, நல்லா இருக்கீங்களா?
3: ஊட்டி வரை உறவு மேடம் படம்.
1: ஊட்டி வரை உருவா?
3: தன்னை தொட்டு இல்ல, லவ் பர்ட்ஸ். லவ் பர்ட்ஸ்,
1: லவ் பர்ட்ஸ், லவ் பர்ட்ஸ். என்ன திரைப்படம்? அன்பேவா திரைப்படத்தில இருந்து லவ் பர்ட்ஸ் லவ் பர்ட்ஸ் பாடல் வந்துட்டே இருக்கு. பி சுஷிலாவின் குரலில், வாலியின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: வாங்க, இப்படி எல்லாருமே தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூடு.
1: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வரி, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. இது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம். உங்களை பற்றி விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன் நலமா?
2: காற்று வாங்க போனேன்.
1: சூப்பர். என்ன திரைப்படம்?
2: கலங்கரை விளக்கம்.
1: கலங்கரை விளக்கம் கண்டுபிடிச்சது. கலங்கரை விளக்கம் திரைப்படத்துல இருந்தாங்க பாடல் வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் உங்களோட குரல்ல, வாலியின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூரம்.

0: நேரம் 4:15 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, அடுத்த பாடல் வரி. நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். இதான் பாடல் வரி. நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். பேசலாம் நம்ம நேயர் கூட. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நேத்து உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்களுக்கு.
0: மதுரையிலிருந்து
1: ஆண்டனி.
0: ஆண்டனி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீண்ட இடைவெளிக்கு போய் ஒரு உங்களோட உரையாடுதல் மிகவும் மகிழ்ச்சி, அதற்காக நன்றியும் கூட.
0: நன்றி, எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாடல்னு? நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன்.
1: கொஞ்சம் கொடுங்களேன். இது வரைக்கும் நல்ல நல்ல பாடலும்
0: இதுவுமே ரொம்ப ஈஸியான பாடல் தான். பத்மினி அவங்க எல்லாம் நடித்த திரைப்படம்.
1: என்ன படம்?
0: பத்மினி அவர்கள் நடித்த திரைப்படம். சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆண்டனி. நன்றி, நன்றி. ஓகே, தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, பி சுஷீலா அவர்களின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையில இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல.
2: தரகதான் தரகதான் தரகதான் தரகதான்

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்து பாடல் வரிகளை வச்சு விளையாடுறோம். அடுத்த பாடல் வரி, துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. நம்ம நேர் கூட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் எங்க இருந்து? மாலினி தேவி சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.
1: பழைய பாண்டிய படம். நீயே உனக்கு என்று நிகரானவன்.
0: சூப்பர். தை தை தைன்னு வரும், கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து நீயே உனக்கு என்றும் நிகரானவன் பாடல் வந்துட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே இசை

பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பா

தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட தாத்தா

தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து மாப்பிளே தலிப்பு பக சக

0: அப்படின்னாலும் இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4:32 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. இதுதான் பாடல் வரி. மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். முகமது இக்பால், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: கும்பகோணம், தோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
1: சரவணன், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேடம்
1: இருக்கீங்க? ரொம்ப நல்லமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இன்னைக்கு என்ன ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா, இடை பழைய பாடல்கள் இருந்து இடைவெளிகள் இருந்து கொடுத்து ரொம்ப கிடைக்கிறேன். எனக்கு ஒரு சிரமமான வரிகளை கொடுங்களேன், நான் சொல்ல தயாரா. இது தெரிஞ்சதுதான் எனக்கு.
1: பட் ஆனா இந்த பாடலுக்கு இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த பாடலை போட்டு நான் சிரமமான ஒரு பாடலை எடுத்துட்டு வரேன்.
3: சிரமமான பாடல் ஒண்ணு கொடுங்களேன், நான் சொல்ல ஆசையா இருக்கேன். இது தெரிஞ்சதுதான்.
1: சரி சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.

0: பிபி சிங்கா சிசிலா பாடியது காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா என்ற பாடல்.
1: ஓகே, அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்துருங்க. நான் ஏதாவது கஷ்டமான பாட்டோட வரேன், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, வாழ்த்துக்கள் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு, நன்றி. ஓகே, ஸோ காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து அவங்க சொன்ன மாதிரி பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலாவின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: நேரம் 4:38 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்து பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாடுறோம். அந்த வரிசையில நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது, இந்த கோபம் ஆகுமோ போக முடியுமா, நான் தான் விடுவேனா. பா எவ்வளவு பெரிய லைன் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சாலினி மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: கொஞ்சாத
0: கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது,

0: இந்த கோபம் ஆகுமோ போக முடியுமா? சரி, இந்த பாட்டுக்கு ட்ரை பண்றீங்க. கால் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு பதில் தெரியலனாலும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு
0: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்போ. ஓகே, இது கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களா இல்ல அடுத்த நேருக்கு போமா?
1: வேண்டாம் வேண்டாம், யாருக்காவது கூப்பிட்டுங்க. ஓகே, பாடல்களே கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: நன்றி நன்றி நன்றிமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: ஆனந்த் மேடம், சைலா பேர். ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களோட பேசுறேன்.
0: ஃபர்ஸ்ட் வாட்டி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சொல்லுங்க.
2: பொன்னான கைகள் புன்னாக லாம உதவிக்கு வரலாம் பாட்டு மேடம்.
0: சூப்பர். என்ன திரைப்படம்
2: இது? வந்து இவரு நடிச்ச மேடம். அவன் பேர் என்ன? படத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஹலோ.
0: இருக்கேன், சொல்லுங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் யார், எங்க இருந்து? புஷ்பலதா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க பாடல் சொல்லிட்டாங்க.
3: பாடல் சொல்லிட்டாங்களா?
0: ஆமா,
3: எனக்கு வரிகளை கேட்டேன். கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகில் இல்லை அப்படின்னு.
0: ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமான்னு சொல்லிட்டாங்க. திரைப்படம்
3: உங்க பொன்னான கைகள்? காதலிக்க நேரம் இல்லை.
0: காதலிக்க நேரம் இல்லைதான், அதேதான் டவுட்டா
3: மேடம். நான் இளவு மேல் அந்த பாட்டு நினைச்சிட்டேன்.
0: இல்ல,
3: என்னடி கோபம் அப்படின்னு.
0: ஓகே, சூப்பர். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். காதலிக்க நேரமே இல்லை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், அவங்களோட குரல்ல கண்ணதாசனின் பாடல் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் செயல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோடு.
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா?

0: நேரம் 4:44 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா. பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து? பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா. சரி, ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? இனிய வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
0: கோபால், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க
2: எப்படி இருக்கீங்க? படம் பேரு
0: சரி,
2: ஓஹோ இந்த பேபி வாராய்ச்சி.
0: ஓகே, நடுவுல இருந்தானே கேக்குறேன், எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறீங்க?
2: எங்களுக்கு வயசு 69.
0: இந்த பாடல் எல்லாம் அப்போ அப்படியே பயங்கரமா மெமரிஸ்ல கலந்துருக்கும்.
2: இப்ப வளர்ந்த கலை மலர்ந்து விட்டா கேரளா கண்ணா, அந்த பாட்டு எல்லாம் நான் எஃப்எம்ல இல்ல இதுல ஹோம் தியேட்டர் போட்டு பாட்டு கேட்டு இருப்பாங்க. போலீஸ்கார் மகள்ல அந்த நிலவுக்கின் மேல நினைக்கோம், அதெல்லாம் பழைய பாட்டெல்லாம் வந்து திருப்பி எல்லாம் மறக்க முடியாதுமா. அதெல்லாம் வந்து ஜாபவான்கள் பாடின பாட்டுங்கள்லாம் இன்னும் நான் எஃப்எம்ல கேட்டு இது ஹோம் தியேட்டர்ல கேட்டுதான் இருப்பேன் டெய்லி.
0: ஓகே, நன்றி நன்றி, என்ஜாய் பண்ணுங்க பாடல கேட்டு. ஓகே, தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹோ ஹோ என் பேபி, ஏ எம் ராஜன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல, கண்ணதாசனின் பாடல் வரிகள்ல ஏ எம் ராஜன் பாடின பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 4:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் வரி, கோவை கனி போலே இதழ் கொஞ்சம் என் வானமுதே, பாவை என் நெஞ்சில் புது பண்பாடும் ஆணழகே. இதான் பாடல் வரி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் பாடல். கோவை கனி போலே இதழ் கொஞ்சம் என் வானமுதே, பாவை என் நெஞ்சில் புது பண்பாடும் ஆணழகே. ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு வராதுங்க. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க முதல்ல? திருவாரூர்ல இருந்து பேரு
2: மகேந்திரன்.
1: சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: என்னங்க கலா? கலா கேட்கறேன்.
1: கலா சொல்லுங்க. கலா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோவை கனி போலே இதழ் கொஞ்சம் என் வானமுதே, பாவை என் நெஞ்சில் புது பண்பாடும் ஆணழகே. பழைய படம்
3: தான்.
1: சரி அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம். மீண்டும் கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
1: இன்னைக்கு விடுறதா இல்ல நம்ம?
4: ஆமாங்க மேடம், ஆமாங்க, விட மாட்டேன் உங்களை.
1: ஓகே களத்தூர். ஆ ஓகே
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடாத மனமும் ஆடுமே, பாடாத இன்பம் பாடுதே. அந்த பாடல் மேடம்.
1: ஓகே திரைப்படம்?
4: திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா. நீங்களே சொல்லிட்டு?
1: நானே சொல்லிட்டேன். ஓகே நன்றி, நன்றி கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. ஓகே களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்து ஆடாத மனமும் ஆடுதே, ஏ எம் ராஜன் மற்றும் பி சுஷீலாவின் குரலில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூளு.

நேரம் 4:56 ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பாடல்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வெண்ணிறாடை திரைப்படத்திலிருந்து என்ன என்ன வார்த்தைகளோ பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆருங்க. இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமதோலு. நான் ஷாலினி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீவாலை ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

திரும்ப கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்கிறது நான் யானி. நேரம் 5:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ஸோ இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடையில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசைகள் எப்போவுமே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ண விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஆசைகள் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது இங்கே யாருமே இருக்க முடியாது. சில சின்ன வயசுலேருந்து நம்ம சில விஷயங்கள் ரொம்பவே கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்கும். அந்த ஐயப்பத்தில் இது வந்து இதெல்லாம்

அந்த எல்லாருமே பண்ணுறாங்களே நம்மளும் இது வந்து பண்ணி பார்த்தா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் வந்து யோசிப்போம். ஆனால் அந்த டைம் நமக்கான வாய்ப்புகளோ அதுக்கான ஒரு சூழலோ நமக்கு வந்து அமையாது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமும் வந்து அதுக்கான ஒரு சூழலோ ஒரு வாய்ப்புகளோ அமையும் போது நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி நிறைய பேர் லேர்ன் பண்ணி அந்த அவங்களோட ஆசையும் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து இது கற்றுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன், இல்லை ஒரு சமீப காலமாக அதை ரொம்பவே கற்றுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், இல்லை என்னோட ஒரு டீன் ஏஜ்லையோ இல்லை சின்ன வயசுலையோ இல்லை இப்போ நான் ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அப்போல்லாம் முடிவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கற்றுக்கிட்டு வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன், இல்லை அந்த என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரீசெண்டாக அதை கற்றுக்கிட்ட உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 295-5554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வெந்து தணிந்ததுக்கு அடக் திரைப்படத்திலிருந்து, சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷோட குரல்களில் தாமரவின வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அமையப்பமே சமதோடு.

0: மணி கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரமும் 5:10 நான் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6003-8295-5054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் சொல்ல முதல் காலர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க மேம்.
1: மேடம், நான் தயிர் கத்துக்கணும், ரொம்ப ஆசை மேடம் கத்துக்கணும். நம்ம மாடம் கூட பிளவுஸ் நம்ம தேச்சி கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை மேடம். அப்புறம் இது நல்ல டீச்சர் கிளாஸ்ல, அதுல எல்லா கட்டியும் தேச்சிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப வீட்டுல பவர் மிஷின் வாங்கி தர அண்ணன், மாடம் பிளவுஸ் தைக்கிறேன் மேடம், எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டேங்க. இப்ப அதுதான் ஆசை மேடம். நானே ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் தைக்கிறேன்னு ஐட்டம் பண்ணுறேன். அக்கா எல்லாம் தைச்சு சொன்னாங்க, ரெண்டு தைச்சு கொடுத்தேன், சொன்னாங்க எங்க அக்கா மேடம் எனக்கு.
0: ஓகே ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது நமக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கின்ற போதே நிறைய ஆசைகள் வரும், அதை கத்துக்கலாம் இதை கத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதை கத்துக்க முடியாது. நம்ம வந்து பெரிய பெரிய ஆளா வந்தாதான் அதை கத்துக்க முடிய கத்துக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை. ஆனா அந்த நீச்சல வந்து கொஞ்சம் வயசு கொஞ்சம் 25 மேடம் கத்துக்கிட்டேன். அது ஒரு வாய்ப்பா இருக்கு. இப்பயும் நீச்சல் தெரியும் எனக்கு, இருந்தாலும்
3: மாற்றுத்திறனாளிதான், பார்வை கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னாக்க, அந்த ஒயர் கூட எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு எல்லாரும் போடுவாங்க, நானும் பாத்துக்கிட்டு இருப்பேன், அது எப்படி எப்படின்னே கேட்டுக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து உனக்கு வராது உனக்கு வராது அப்படின்னாங்க. நீ சொல்லி கொடுங்க, நான் போடுறதா இல்லையான் பாருங்கன்னு எங்க அம்மா தங்கச்சிங்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா வந்து இப்படி வச்சு இப்படி போடணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னாங்களா அவங்களுக்கு. அப்புறமா அவங்களுக்கு மிஞ்சி நான் போட ஆரம்பிச்சிட்டேன், அவங்க ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏ நம்மளையே மிஞ்சிட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அது வந்து நான் ரொம்ப நாள ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வந்து நான் இப்ப கத்து நான் நிறைய கூட வந்து விற்பனை எல்லாம் பண்ணிருக்கேன், நான்
0: வயசுக்கு
3: எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால்
3: பண்ணதுக்கு, நன்றி
0: நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகே, நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6003-8295-5054 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. ஓ காதல் கண்மணி திரைப்படத்தில் இருந்த சித்ரா ஏ ரஹ்மானோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஏ ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரமாக இந்த மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மடி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மடியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அது வந்துட்டு அந்த டைமில் சூழல்னால ஏதோ ஒரு விஷயத்தினால கற்றுக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இல்லை அதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சமீப காலமா கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல சமையல் செய்யற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேமா.
2: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அது நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சிலிருந்து. குட் ஈவினிங் மேம்.
2: குட் ஈவினிங் மேம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேங்க மேம். மழையோட சில சில தூரலோட அப்படியே ஜில்லுன்னு இருக்கோம்.
2: சூப்பர் சூப்பர்.
4: சாரி மேம், டாபிக் சொல்லுங்க, நான் லைன் புடிச்சிட்டு இருந்தேன்.
2: அதாவது நீங்க ஓகே ஓகே, சோ நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா அப்ப லேர்ன் பண்ணிக்க முடியாது. பட் இப்ப ரீசெண்டா வந்து எப்படியோ நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறேன்.
4: அப்போ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது அந்த கடவுள் வாழ்த்துன்னு எல்லாம் வருங்க மேம். அப்ப மாணிக்க வாசகர், அப்பர், திருஞான சம்பந்தர், அதெல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் அது வந்து

0: அப்படின்னு அதெல்லாம் வந்து கடவுள் வாழ்த்தா பாடியிருந்தோம். அதெல்லாம் யார் எழுதுனதுன்னு அப்ப வந்து திருநாவுக்கரசர் எழுதியிருக்கிறாரு. ஏன் எழுதினாருன்னு இப்ப நாங்க அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கோம் மேம் ஆன்லைன்ல. ஏன்னா அவர் கடல்ல கட்டி இந்த கல்ல கட்டி கடல்ல போட்டுட்டாரு. அவரை போட்ட உடனே அவர் அந்த
1: விஷயங்கள்லாம் இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: யார் இங்க பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: சார். சொல்லுங்க சார்.
2: எங்களுக்கு தினந்தோறும் எங்களுக்கு இந்த ரெண்டு மாதமா கேட்காம தாய் வீடு மாதிரி இந்த சென்னை எஃப்எம் 101.4 கேட்காம பொழுதே போல.
1: ஓகே, இப்ப நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சிப்பா, அதுக்காக நன்றிங்கப்பா. அதான் சரி, எனக்கு கேக்குங்களா?
1: கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு இந்த கார்டனிங் ஒர்க் பாக்குறேன் 25 வருஷமா மதுரையில. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டணத்துல அந்த பவுண்டன் வைப்பாங்கல்ல, அது கத்துக்கலாமே. அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல பயிலும் பொழுது அவர்கிட்ட கத்துக்கலாமே இருந்தேன் அந்த பவுண்டன். அப்புறம் வந்து இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி ரொம்ப நாள நீண்ட நாள எனக்கு ஆசை வந்து இந்த பவுண்டன் வைக்கணும்னு. எல்லா கார்டனிங் ஒர்க் எல்லாமே இந்த மரம் கொடியில அந்த வடிவம் வைக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன் டீச்சர் மூலமா. இந்த குரங்கு மங்கி மயில் மாதிரி போறதெல்லாம் கத்துக்கிட்டேன் எங்க சீசர் மூலமா. அந்த பவுண்டன் தான் கத்துக்கலாம் இருந்தேன். அதையும் கத்துக்கிட்டேன் சார். இந்த பவுண்டன் நீர் ரெண்டு மூணு இடங்கள்ல வச்சு கொடுத்துருக்கேன் சார். இந்த பவுண்டன் நீர்வீழ்ச்சி மாதிரி

0: வயசு போது அந்த ஃபவுண்டன் கற்றுக்கொண்ட எனக்கு ஞாபகம் வந்தால் மலர் நினைவுகள்லாம் வந்தது.
1: சூப்பர் சூப்பர்,
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றி நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-60-00-38, 295-2-0-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் இருந்து ஏர்ஹமனோட வாய்ஸில் ஏர்ஹமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 அலங்கியலாமே எப்பவுமே சமதோல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 5:31 ஆயிட்டு ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சில மேடை பத்தி பேசிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா வந்து கத்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள். பட் அது அப்போ வந்து இருக்கிற சூழலால கத்துக்கவே முடியல. ஆனா இப்ப வந்து ரீசெண்டா எப்படியோ நான் என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யாரங்க பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேம், சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப நாளா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயம்.
2: ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அந்த விஷயமா?
1: ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள்.
2: ரொம்ப நாளா ஆசைப்பட்டது எனக்கு கல்யாண நாடு 62வது கல்யாண நாடு.
1: கத்துக்கிட்ட விஷயம், கத்துக்கிட்ட விஷயம்.
2: கத்துக்கிற விஷயமா?
1: ஆமா,
2: கத்துக்கிற விஷயம் வந்து நான் வந்து எப்பயுமே ரொம்ப நாளும் ஆசைப்பட்டு கம்மனு கட்டினா இப்ப வந்து எப்பவும் எல்லாத்தையும் கேட்டுக்கணும், கத்துக்கணும், உகாந்துக்கிறேன்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், மேற்கு மாமனார் ராமகிருஷ்ணன் மேடம்.
1: ஓகே சார், சொல்லுங்க என்ன, நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க?
3: கத்துக்கிட்டது என்னன்னா, சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். நானே கத்துக்கிட்டேன் மேடம், சைக்கிள் ஓட்ட நானே கத்துட்டேன், கார் ஓட்ட நானே கத்துட்டேன், டூ வீலர் நானே கத்துட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சார்,
3: நீங்க சொல்லி கொடுக்கல எனக்கு. அப்படியே முயற்சி பண்ணி நானே கத்துட்டேன்.
1: சூப்பர் சார், சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? கோபால் சார், சொல்லுங்க சார்.
4: எனக்கு ரொம்ப நாள் மொபைலே பத்தி தெரியாதுமா. அப்புறமா ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கத்துன்னு இப்ப மொபைல்ல கொஞ்சம் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்றது. எனக்கு 69 வயசுமா, ரொம்ப நாளா இந்த ஆண்ட்ராய்டு போனே யூஸ் பண்ணா
1: இருந்தேன்,
4: இப்ப கத்துக்கினேன். அதே மாதிரி சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துன்னு கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டமா. அடிப்பாங்க, பின்னால தள்ளி பிடிச்சு அடிப்பாங்க, செய்வாங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கினேன் மெதுவா.
1: நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980030852952554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மரியான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகனோட குரல்களில், கபிலனுடைய வரிகளில், ஏ ரகுமானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தங்கள் இது 91.4.

0: நேரமாக இந்த மணி 39 நிமிஷம் ஆகிட்டு ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்க ஒரு விஷயத்தை வந்து ரீசெண்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: கூடாஞ்சேரி சுந்தரேசன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்,
1: எப்படி இருக்கீங்க? நல்லா மேடம்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: சின்ன வயசுலேருந்து கோலம் போடணும், சமையல் போடணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ கோலம் எல்லாம் போடுவோம் மேடம், சமையலாம் செய்வோம் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் சௌரி.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்துலேருந்து சிறங்க சார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார்.
2: சிறு வயதில் கற்றுக்க முடியாது, இப்போ கற்றுக்கிட்டு கேட்குறீங்க. சின்ன வயசில் கற்றுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, அந்த தையல் இயந்திரங்களுக்கு
0: இல்லைங்க,
2: சிங்கர் ஓவர்லாக் பேட்லாக்குன்னு, அது மாதிரி வந்து சின்ன வயசில் கொஞ்சம் கற்றுக்கலான்னு பார்க்குமா, அழகுறையாக வெளியே வந்துட்டேங்க. ஏன்னா தையல் தைக்கிறக்க இங்கே அங்கே அங்கே அதிகமாக தான் போகணுங்க. வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து தைக்கிறத அதிகமாக ஈடுபாடு அதிகமாக இருந்ததுங்க. அந்த சர்வீஸுங்கிறத வந்து போக முடியலைங்க, நிறைய கற்றுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ தையல் நிறைய மிஷின் வாங்கி வைக்கிறது சர்வீஸ் இருக்குதுங்க இப்போ, அதனால வந்து இப்போ கற்றுமேல கற்றுக்கிட்டேங்க.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் வந்துருச்சுங்க, எல்லாமே ஊட்டி அந்த மாதிரி மெத்தட் வந்துருச்சுங்க. அது வந்து அதையும் இப்போதான் கத்திட்டு இருக்கிறேங்க, இன்னும் கற்கணும்னு நினைக்கிறேங்க.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில இருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து?
3: நான் திருநெல்வேலிருந்து மோகன்ராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, என்னோட ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிறீங்களா?
3: பண்ணிறீங்களா?
0: ஓகே, நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980638 2950505544 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காற்று வெளியீடு திரைப்படத்தில் இருந்து அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரன், ஜொனிட்டா காந்தி அவங்களோட குரல்களை கார்கினுடைய வரிகளை ஏரகமனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: மேடம் கேட்டுட்ருக்கீங்க ஒரு 89.4 நேரமாக இந்த மணி 45 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டோம் நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அப்போ வந்து அது சூழல் அமைஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003828952505544 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த கலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு மேம் இன்றைய பொழுதெல்லாம் உங்களுக்கு?
0: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சார், சொல்லுங்க சார்.
1: ரொம்ப சந்தோஷம் மேம். சின்ன வயசுல எனக்கு பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வரையணும் அப்படிங்கறது ரொம்ப ஆர்வம் மேம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்குரிய கத்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலை டைம் அப்படிங்கறது இல்ல. ஆனா இப்ப பாருங்க, எனக்கு சாட்டர்டே சண்டேஸ் அப்படிங்கறது 2 டேஸ் வந்து லீவா இருக்கு. அப்போ விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்டிங் அப்படிங்கறத கத்துக்கிறேன். அண்ட் நானே பெயிண்ட் பண்ண சில பிக்சர்ஸ் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த பர்த்டே அப்புறமா வெட்டிங் டே அந்த மாதிரியான நாட்கள்ல உங்களுக்கு gift-ஆ கொடுக்கறேன். அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சூப்பரா gift கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு மன நிறைவும் இருக்கு மேம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கு மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, நீங்கள் சில இடத்து பாடல் உங்களுக்காக பத்துத்தலை திரைப்படத்து வந்து சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் ஏரக்மனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 91.4.

0: நேரமாக மணி 51 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ ரீசெண்டாக லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: கோயம்புலேருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்க
0: மேடம்? நலமா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார்.
1: அதாவது ரெண்டு விஷயம் மேடம். ஒன்று மொபைல் கற்றுக்கினேன், எப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னால் முடியாது, அதனால் பார்க்க முடியாது. இந்த அளவு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லைன் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், கால் பண்றது, பேசுறது, நம்பர் போட்டுறது.
0: சூப்பர் சூப்பர்.
1: இன்னொரு விஷயம், சைக்கிள் ஓட்டவும் கத்துக்கிட்டேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு கலரா யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆனந்த் மேடம், சைதாபேட்டை. ரொம்ப நாள் பேசணும் ஆசை மேடம் உங்ககிட்ட.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், எனக்கு சந்தோஷம் கூட பேசுறீங்க.
2: சந்தோஷம் மேடம். வந்து மேடம், நான் சைக்கிள் ஓட்டிருந்த மேடம், இப்ப வண்டி கத்துக்கணும் ஆசை மேடம். வண்டி கத்துக்கிட்டேன் மேடம், அதான் மேடம், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இதில் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ஆசைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசை எப்போவுமே இருக்கும். ஆனால் சில நேரம் அதுக்கான சூழலும் வாய்ப்புகளும் அமையாமல் இருக்கும். ஆனாலுமே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து அது கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் போது அதை வந்து கற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நேர்கள் கால் பண்ணிவிட்டு நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நிறைவாக வந்துட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் போனால் அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கற்றுக் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. கதக் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதனால வந்துட்டு எனக்கு அப்போ வந்து அதுக்கான ஒரு சூழலோ வாய்ப்போ இல்லை. ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்து கதக் டான்ஸ் தான் வந்து கற்றுட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம ஆசைப்படுறது வந்துட்டு இதுதான் கற்றுக்கணும், இந்த வயசில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த வயசில் வேணால் நம்ம எது வேணால் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்பவுமே யாருக்குமே வந்து தடையே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இதை பற்றி யோசிக்காமல் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு வந்துட்டு நம்ம பிடிச்சமான விஷயத்தை வந்து செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸாக எப்பவுமே இருக்கும். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன்.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல உங்களுக்கு கஜிலுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷலோட குரல்கள்ல வாலினுடைய வரிகள்ல ஏ ரகமனோட இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சம்மதோட.

0: Please stand by for the news. You are tuned to FM Rainbow.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராய்ச்சி இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி இந்த யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
1: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

0: இடம்பெறுகிறது. பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000 மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஸ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்க பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக

வலியுறுத்தி உள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து என்னோட இந்த நம்பர் நான் சொல்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சாங்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம். 2906003828 2905555 4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலாக கேட்கலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 7 திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அண்ட் மேகாவோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 அமையப்பமே சமதுள்ள

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணும் இந்த நேரத்தில் இந்த விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுங்க மேடம்.
0: வள்ளி மேம் சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: படம் பேர் வந்து நானே ராஜா நானே மந்திரி.
0: ஓகே,
1: பாட்டு வந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன். எல்லாருக்காகவும் மேடம். தேங்க்ஸ்.
0: ஓகே மேம், ஸோ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் பி சுஷீலா அவங்களோட குரல்களில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோட

தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரி

ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

மணி 25 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய ஃபோன் எடுத்து நான் சொல்ல நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் நிகழ்ச்சியோட நம்பர் உங்களுக்காக நான் சொல்கிறேன், 298-6000-3-8 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

கடைசியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மெர்சல் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. சித் ஸ்ரீராம் அண்ட் ஸ்வேதா மோகனோட குரலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 அமைப்பு மிஸ் சமதுள்ள

0: நேரம் 7:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டிருக்கேங்க. நீங்கள் சில இடத்து நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க சார்?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்? ஆ
1: ஹலோ
0: சார், கேட்குது. என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு வந்து வானத்தை போல படம், அதுல வந்து நதியே நைல் நதியே. இந்த பாடல் பிடிக்க காரணம் என்னன்னா, பிரபுதேவாவும் கௌசல்யாவும் ஒரே மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நல்லா
0: டான்ஸ்
1: ரொம்ப அருமையா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: நேரம் 7 மணி 36 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வந்து புத்தூர்லேருந்து கல்யாண சுந்தரம் பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த புது வசந்த படத்துலேருந்து போடு தாளம் போடு அந்த பாட்டு கொஞ்சம்
0: ஓகே சார்,
1: ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு.
1: நேரில் சார்பாக
0: ஷோர் ஷோர் சார், கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்க. One, two, three, four.

0: 41 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாத்து நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ,
1: மேடம்.
0: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: மூன்று மூச்சில வசந்த கால நதியிலே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே மேம், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுருங்க.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எல்லாருத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அன்னியன் படத்திலிருந்து அண்டங்காக்கா கொண்ட காரி அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு கேட்டு இணைந்திருங்க.

0: ரெயின்போ சார் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஆ, குழப்பாக்க வெங்கடேஷ் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம் வந்து அங்கே செஞ்சுதா மேடம்.
0: ம்,
1: பாட்டு சின்ன புறா ஒன்று.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு கேட்டேன், ஜாய் பண்ணுங்கள்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன பா? போரூர்லேருந்து பொன்ராஜ் பேசுகிறேன்.
0: ஓகே சார், என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு வந்து துள்ளுவோத இளமையிலேருந்து நெருப்பு கூத்தடிக்குது. இதில் வந்து ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா, மரம் செடி கொடியெல்லாம் புயல் சாஞ்சி கிடக்குது, மறுபடியும் தலை தூக்கி கவலை மறந்து சிரிக்குதுங்க, அந்த வரி நல்லா இருக்கும் எனக்கு.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு கேட்டு நினைந்திருங்க.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு

எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பன்னச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டு ரசித்த நிறைய பாடல்களை இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறது ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக இந்திரா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரனோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

21 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருந்து பாடல் உங்களுக்காக லேசா லேசா திரைப்படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல, வாலினுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க.

ஸ்ரீராம் பார்த்தசாரதியோட குரலில், பழனி பாரதியினுடைய வரிகளில், ராஜாவினுடைய இசையில், பிதாமகன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 9:32 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பே சிவம் திரைப்படத்திலேருந்து விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கமோட குரல்களில், வைரம்புத்தோட வரிகளில், வித்யாசாகரனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

ஜூலி கணபதி திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:41 ஆயிரத்துக்கு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் ராஜலட்சுமியோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் விஜய் ஆண்டனியினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:01 ஆயிருக்கு. ரெயின்போ ரிவர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் கனதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நேரம் 9 மணி, நேரம் 10:09 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில அடுத்த பாடல் உங்களுக்காக ஏழைக்கும் காலம் வரும் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரலில் வாலியுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள்.

நேரம் 10:17 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா அவர்களினுடைய குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

10:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பெண் ஒன்று கண்டின் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 10:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரவாயின் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கலியுக கண்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல வாலியினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.
1: பரமாத்மா, உனக்குள்ள என்ன அடக்கம்? கண்ணா, நீதான்டா ஜெயிச்சே, நீதான் சுட்டே.

யார்கிட்ட தோத்த? சாதாரண மனுஷங்கிட்டயா? உன்னிடத்தில் தோற்றதில் வெற்றி எனக்கு, என்னை தெளிய வைத்தாய், தன்னை புரிய வைத்தாய், என் நன்றி உனக்கு. கண்ணா ஜெயிச்சுட்டேடா நீ.

கண்ணா, சக்தி இருந்தப்போ புத்தி இல்ல, புத்தி இருக்கிறப்போ சக்தி இல்ல. எட்டடுக்கு கட்டிடத்தில் வந்தது ஓட்டை, இதில் நல்ல ரத்தம் உள்ள

வந்து நீ என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறப்ப எப்படி வருவேன்? ஆணவத்தை விட்டொழுத்தேன் ஓடி வருக, கண்ணா நான் இருக்கும் வாசலை நீ தேடி வருக. தன்னை அறிந்தவர்க்கு தானாகி நிற்பவனே, என்னை அறிந்து கொண்டேன் மன்னன்.

நேரம் 10:44 இருக்கிறேன். ஒரு வேன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகள் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நின்றுருங்கள்.

நேரம் 10:57 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ரெயின்போ ரவியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக புதிய மனிதன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வாணி ஜெயராம் அவனுடைய குரலில் வாலினுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே இப்போ மிஸ் செமதோளை.

0: ஆட்டம். வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பெரிசூடன், இசை இளையராஜா. வெளியில் விழுந்து இதயத்தில் நுழைந்தாய், எப்போதும் நான் என்பது நீயாவாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. மெய் மறந்த எனக்கு உண்மை புரிய வைத்தாய், இருந்தும் நான் மீளவில்லை உன் மெய்யழகால்.

தொடரும் பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து. முத்துலிங்கம் வரிகளில் மனோ சித்ரா பாடியது. தழுவும் உன் நினைவுகளால் எண்ணங்கள் வானில் பறக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அலைகடல் மேல் ஆடிடும் படகாய் மனம் துடுப்பாய் நீ எப்போது கரை சேர்வோம்?

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை தேவா. உன் பாதையை பின்தொடர்கிறேன் நிழலாக.

தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடிகத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்பு சோக்கு திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து. மனோ எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நெடுநாள் ஆசை தீர்ந்தது இன்று, உன்னோடு நான்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இரவுகள் எல்லாம் இதயத்தை தாக்குகிறது. காரணம், உன் வரவை எதிர்நோக்கி கண்கள் மூடாமல் இருக்கிறது.

அடுத்து ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. என் நினைவுகள் எல்லாம் எப்போதும் நீதான் இருக்கின்றாய்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஹேமலதா, சோமசுந்தர பிரபு, அன்புராணி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பி புஷ்பா, பம்மல் காமராஜபுரம், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், முரளிதரன் விழுப்புரம், பாபு முள்ளக்காடு, டி நகர் ரங்கராஜன், மனோகரன் கரையாம்பாளையம் கோயம்புத்தூர், வீரராகவன் மாதவரம், ரங்கசாமி ரங்கசாமி ஒண்டிப்புதூர் கோவை மாவட்டம், எம் முனிராஜ் முனிராஜ்யம் ஸ்ரீதேவி தருமபுரி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம், மதுரா குளத்தூர் பாலு, ஏழுகிணறு அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லை நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். இது உள்ளபடி இந்த உலகம் உணர்த்தும் ஒரு பாடம், வெள்ளி பணத்துக்கும் நல்ல

பத்தொன்னு லட்சம், அதிலே ஒண்ணு வரல என்ன அவமானம் தான் மிச்சம். அஞ்சு குதிரை ஒண்ணா வந்தா ரூபா பதினஞ்சு லட்சம், அதிலே ஒண்ணு வரல என்ன அவமானம் தான் மிச்சம். பஜகோவிந்தம் பர்பிள் ஹி த ஜாக்பாட், ஹில்லி பில்லி சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஜாக்பாட். ஐ ஆம் நோ ஏஞ்சல் ஜாக்பாட், யூ டோன்ட் ஜாக்பாட். ஜெயலலிதா ஜாக்பாட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பஞ்சவர்ண கிள்ளி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா.

தொடர்வது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து அம்பிலி பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி தேவராஜன்.

0: நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் பந்தநல்லூர் பி.வி. காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கோவிலூர் கே.ஜி. கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில்.
1: தேவதேவ கலையாமித்தே.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிகா ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தபில்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.

சத்யக்ஷக்ருதாக்ருதஹ சதுராத்மா சதுர்வ்யூஹஸ் சதுர்தம்ஷ்டஸ் சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஹிஷ்ணுர் ஜகதாதிஜஹ அனபோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுஹ உபேந்திரோ வாமன ப்ராம்சு ரமோகஸ் சுசிரூர்ஜிதஹ.